முக்தா ஹர்ஷிணி சரிசோதரி ஆகா ஹூ முகஸ்துத்யா ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹையங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா லகாரார்த்தா லதா பூஜ்யா.

0: ஹ்ரீம்கார மந்திர சர்வஸ்வ ஹ்ரீம்கார பரசௌக்யத.
1: அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம். சூளமங்கலம் சகோதரிகளின் குரலில்

அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது நவக்கிரக பாடல்களில் சூரிய தேவா என தொடங்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆம் நேர்களே, இது சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எஃப்எம் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம்.

எல் கிருஷ்ணன் இசையில் கவிஞர் புத்தனேரி சண்முகம் கவிஞர் புத்தனேரி சுப்பிரமணியம் அவர்களில் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இனி

நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு வரிகள் முத்து தாண்டவர். நேரம் 6:16:45. இது சென்னை விவித் பாரதி 102.3 தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 FM-இல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இனி

பா விஜய் இவர்களில் தேவா வினிசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:23. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அளவற்றலும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம்.

0: நாகூர் சலீம் அவர்களில் டி கே ராமமூர்த்தி இசையில் காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடி பாடலை கேட்டோம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda

0: தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு J.P. நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி BJP சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்சுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் கார்கில் விஜய் திவாஸ் மற்றும் சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் பற்றிய சிற்றுரை இடம்பெறும். அதோடு திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 7:15 தமிழ் செய்தியிற்கு 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம். கடிதம் வாயிலாக நேயர்களாகிய நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி இது. இன்று காலை 9 மணிக்கு கலக்கலரங்கம் கேம் ஷோ. காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள். குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு சதுப்பு நில காடுகள். இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து ரெட்ரோ நேரம் பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. பகல் 1:45 மாநில செய்திகள். திருச்சியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். மதியம் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து பூந்தென்றல். இன்று மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம். இன்றிரவு 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி. சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும். 7:53 என்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். 8:30 நீ கோரினால். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேரிலே இது சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு கும்பகோணம் பண்பலை 101.6, நெய்வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதல்ல வரப்போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கார்கில் விஜய் திவாஸ், அது

0: பற்றிய ஒரு சிற்றுரை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ராமச்சந்திரன் அவர்கள்.
1: ஜூலை 26 கார்கில் வெற்றி நாள். 1999 ஆபரேஷன் விஜய் என்ற திட்டத்தினை முன்வைத்து 60 நாட்களுக்கும் மேலாக நீடித்த கார்கில் யுத்தத்தில் வெற்றியடைந்து அந்த வெற்றி வீரர்களின் தியாகத்தை போற்றும் தினமாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டதுதான் ஜூலை 26. எத்தனை இழப்புகள், எவ்வளவு அழுத்தங்கள், அத்தனையையும் கடந்து செல்வது அவ்வளவு சுலபமல்ல. எதிரிகளின் எள்ளளவும் நியாயமில்லாத செயல்களை எதிர்த்து நின்றதும் எதிர்த்து நிற்பதும் தானே அறம். காஷ்மீர் மலைகளின் சுட்டெரிக்கும் வெயில், மெய்சிலிர்க்கும் குளிர் என அத்தனை காலநிலைகளையும் அடித்து நொறுக்கி தேசத்தின் நலனுக்காக எல்லையில் துள்ளி எழுந்ததும் துள்ளி எழுவதும் சொல்லில் அடக்க முடியாதவை. பதட்டங்கள், மோதல்கள், ஊடுருவல்கள் என மெல்ல மெல்ல அதிகரித்ததன் காரணமாக மூளை மடிப்புகள் முற்றிலும் மழுங்கி போன ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வரலாற்று வெற்றியை வான் உயர்த்தி காண்பித்தது இந்தியாவின் பலம். கார்கில் வெற்றி உலகின் கவனத்தை ஈர்த்ததும் என்றென்றும் நினைவில் நிற்கக்கூடியவை. ஆயுத படைகளின் பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 நாடு முழுவதும் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. போர்ச்சூழல் வேண்டுமா வேண்டாமா என்பதை உலகச் சூழலே தீர்மானிக்கிறது.

கேட்டது கார்கில் விஜய் திவாஸ் பற்றிய சிற்றுரை. எழுதி வழங்கியவர் ராமச்சந்திரன் அவர்கள். இனி

உலக சதுப்பு நில காடுகள் தினம் இன்று. சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் July 26 அன்று உலகளவில் கொண்டாடப்படுகிறது. 2015 யுனெஸ்கோவால் நிறுவப்பட்ட இந்த நாள் கடலோர பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பருவநிலை மாற்ற தணிப்பு ஆகியவற்றில் சதுப்பு நிலங்களின் முக்கிய பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் இந்த சூழல் மண்டலங்கள் அபாயகரமான விகிதத்தில் அழிந்து வருகின்றன. சரி, எதனால் இது பாதுகாக்கப்பட வேண்டும்? சதுப்பு நில காடுகள் சுனாமி, புயல் அலைகள் மற்றும் கடலோர அரிப்பு ஆகியவற்றிற்கு எதிரான இயற்கை அரண்களாக செயல்படுகின்றன. அவை மிகவும் திறமையான கார்பன் சேமிப்பிடங்களாகவும் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு அத்தியாவசியமான வளர்ப்பிடங்களாகவும் விளங்குகின்றன. உலகின் மிகப்பெரிய தொடர்ச்சியான சதுப்பு நில காடு அமைப்பான் சுந்தர்வன காடுகள் மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது. சுமார் 4,992 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ள இந்தியா, மத்திய அரசின் மிஷ்டி போன்ற திட்டங்களின் காரணமாக சமீப காலங்களில் இவற்றின் பரப்பளவில் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளது. தமிழ்நாட்டின் சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிச்சாவரம் சதுப்பு நில காடு உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில சூழல் மண்டலங்களில் ஒன்றாகும். 1,100 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இப்பகுதி 4,000 மேற்பட்ட கால்வாய்கள் மற்றும் 50 தீவுகளை கொண்ட ஒரு சிக்கலான வலை பின்னலாக திகழ்வதுடன் அரிய வகை பறவைகளின் புகலிடமாகவும் பிரபலமான சூழல் சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. உலகளாவிய அளவில் காடுகள் அழிந்து வரும் விகிதத்தை விட 3 முதல் 5 மடங்கு வேகத்தில் சதுப்பு நில காடுகள் அழிந்து வருகின்றன. இது கடுமையான சூழலியல் மற்றும் சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் சதுப்பு நில காடுகளின் பரப்பளவு பாதியாக குறைந்துள்ளதாக தற்போதைய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. 2015 யுனெஸ்கோவால் நிறுவப்பட்ட இத்தினம் சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவற்றின் நிலையான பாதுகாப்பையும் ஊக்குவிக்கிறது. அழிக்கப்பட்டாலோ, தரம் குறைந்தாலோ அல்லது அழிந்தாலோ சதுப்பு நில காடுகள் கார்பன் டை ஆக்சைடு ஆதாரங்களாக மாறுகின்றன.

சதுப்பு நில காடுகள் மொத்த நிலப்பரப்பில் 0.7% மட்டுமே பரவு இருந்தாலும் உலகளாவிய காடழிப்பு உமிழ்வுகளில் 10% வரை சதுப்பு நில காடு அழிப்பால் ஏற்படுவதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பாதிப்பு அபாயத்தை குறைப்பதிலும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிப்பதிலும் சதுப்பு நில காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. 1985 முதல் உலகளாவிய சதுப்பு நில காடுகளின் பரப்பு பாதியாக குறைந்துள்ளதாகவும் எஞ்சியிருக்கும் சூழல் அமைப்புகளில் 50% தற்போது சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் யுனெஸ்கோ மற்றும் IUCN தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க யுனெஸ்கோ இத்தினத்தை நிறுவியது. உலகம் முழுவதிலும் ஆண்டுதோறும் ஜூலை 26 அன்று இத்தினம் கொண்டாடப்படுகிறது.

0: நாம் கேட்டது சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் பற்றிய சிற்றுரை. எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கௌதம்.
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: அக்கா பாரு,
3: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
2: காட்டே, வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
3: எப்பவும் ஷாப்பிங்.
2: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
4: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
2: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
4: எனக்கு தெரியல,
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படை

0: ஏழையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகளில் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் ஓர் டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்றைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம்

0: இமாச்சலப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 12க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.

0: வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இந்த மூன்றும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியோர்கள், வெற்றியாளர்கள் எல்லாரும். என்ன காரணம்னா இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்றாங்க. எப்போ நம்ம தைரியமாக இருக்கோமோ அந்த சமயத்தில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மோட எப்பவுமே வச்சுருக்கோம். இந்த விடாமுயற்சி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஊன்றுகோல், அடிப்படை தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து நடத்தலான்னு ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அப்பப்போ சில தொய்வுகள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் சூழல் அளவிலையும் கண்டிப்பாக வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு முயற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி நாம் போகிறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வெற்றி என்பது மாற்றுக்கருத்தே இல்லாத ஒரு விஷயம். எப்போதும் விடாமுயற்சியோடு இருப்போம், வெற்றியோடு இருப்போம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: பிரியமுடன் படத்திற்காக பொன்னியின் செல்வன் வருகளில் தேவா இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம்.
1: அரே மோகன் பாய், காஃபி பிஸி லக் ரஹே ஹோ.
2: மே சோச் ரஹா ஹூன் கி பிசினஸ் ஷுரு கரூன். ஏக் ஏஜென்ட் நே கஹா கி முத்ரா லோன் ஜல்தி சாங்ஷன் கர்வா தேகா, பஸ் ப்ரோசஸிங் ஃபீஸ் ஆர் லீகல் ஃபீஸ் தேனி ஹோகி, பேமெண்ட் லிங்க் பி பேஜா ஹை.
1: அரே மோகன் பாய், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மே கோயி ஏஜென்ட் நஹீ ஹோதா. தோகேபாஸ் நக்லி வெப்சைட், சாங்ஷன் லெட்டர்ஸ் ஆர் தஸ்தகத் சே லோகோ கோ ஃபஸாதே ஹை.
2: சச்?
1: சீதா பேங்க் யா வித் சன்ஸ்தா மே ஜாவ் யா சர்க்காரி வெப்சைட் சே லோன் அப்ளை கரோ. சதர்க் ரஹே ஆர் ஆன்லைன் டகோ சே பச்சே.
2: சமஜ் கயா.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: பொதுவாகவே இதயம், மூளை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளுடைய மனித உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மூளை சொல்கிறத கேட்டு செய்யாமல் இதயத்தை கேட்டு செய்யி அப்படின்னு ரொம்ப அன்பாக பாசமாலாம் சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ கண்டுபிடிப்பு ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித இதயத்திற்குள் குட்டி மூளை போன்று நரம்பு மண்டலம் ஒன்று இயங்கி வருவதை அமெரிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது மனித உடலில் இரத்த ஓட்டத்திற்கு மிக முக்கிய காரணமான இதயத்திற்குள் குட்டி மூளை போன்ற ஒரு நரம்பு மண்டலம் இயங்கி வருவதை ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழக

ஆய்வாளர்கள் மேற்கொண்ட இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இதயத்தை சுற்றி அமைந்துள்ள திசுக்களில் நரம்பணுக்களால் ஆன உள் இதய நரம்பு மண்டலம் செயல்படுவது தெரிய வந்துள்ளது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையிலிருந்து வரக்கூடிய உத்தரவு வரும் வரை காத்திருக்காமல் இந்த நரம்பு அணுக்கள் வந்து தங்களுக்குள் தகவல்களை வேகமாக பரிமாறிக்கொண்டு இதய துடிப்பை முறைப்படுத்துவதோடு உடலியல் மற்றும் மன அழுத்தத்தின் போது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உள்ளூர் கட்டுப்பாடு மையமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பு மண்டலத்தில் உள்ள குறிப்பிட்ட நரம்பணுக்கள் இதய துடிப்பு மிக வேகமாக அதிகரிக்கும் போது இதயத்தை கட்டுப்படுத்தி, அதாவது அந்த வேகமாக அதிகரிக்கக்கூடிய அந்த இதய துடிப்பை கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பாட்டை கேட்கலாம்.

What's in the eye? Oh, Johnny. What's in the eye?

0: நினைவிற்கும் வரைபடத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். தேவாவின் இசையில் பழனி பாரதியோட வரிகளில் உன்னிமீனன் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல் அது.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.
3: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 7:41. இது சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் 7:45:40. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி வாழ்வில் வள்ளுவம். ஒவ்வொரு வாரமும் ஒரு குரல், அது குரல் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற குரல் என்ன அப்படின்னா, குரல் வரிசை எண் 743, அரண் என்ற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரல். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைய தரன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆழமும் அகலமும் கொண்ட அகழ் பரந்த நிலம், உயர்ந்திருக்கக்கூடிய மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதரன், ஆழமும் அகலமும் கொண்ட அகழ் பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும். நாம் கேட்டது வாழ்வில் வள்ளுவம். அரண் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டாவது குரல் கேட்டோம். குரல் வரிசை எண் 742.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்க

0: டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன். என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
0: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
2: தொலைபேசி எண் 0442415154.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 30 தேதி,
3: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 5 தேதி.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே சுத்தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தருகிறது.

0: வைரமுத்து அவர்களில் தேவாவோட இசையில் அருந்ததி பாடிய அந்த பாடல் கள்ளழகர் படத்திற்காக ஒலிக்க கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 100.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை பொழுது. இந்த பொழுதில் அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாக பரபரப்பு இல்லாத ஒரு நாள். இந்த நாளில் அமைதியாக நாம் விரும்பி கேட்ட பாடல்களை, அதாவது கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்களை இன்றைக்கி நம்முடைய பேரில் இந்த பாடல் ஒளிபரப்பாகும் அப்படின்னு நாம் காத்துட்டு இருந்து கேட்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா. அதை விட வேறு எந்த சுகம் இருக்க முடியும் இல்லையா. இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பத்தின் முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டுருவோமா? இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நுருல் ஃபாத்திமா, வில்லிவாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், மயிலாப்பூர், வெற்றிச்செல்வி, சத்யநாராயணன், அயப்பாக்கம், கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர், தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி, நாராயணன்,

தமிழரசி விருகம்பாக்கம் ஜே பிரகாஷ் இவர்களுடைய விருப்பத்தில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த பாடல் சியான் ரோல்டான் இசையமைத்திருக்கிற பாடல். அவரே பாடியும் இருக்கிறார். பாடலை இயற்றியிருப்பவர் மோகன் ராஜன். பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த இனிமையான பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

ஒரு அழகான பாடல். அந்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நம்முடைய நேயர்கள் திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரயம்பத்து, மஞ்சுளா ஆனந்த், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், செய்யாறு வட்டம், குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, இவர்களுக்காக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. தனுஷ், ஜோனிதா காந்தி இணைந்து பாடியிருக்க, விவேக் இயற்றியிருக்க, ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடி கந்தாமணி, காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ், தெய்வானை, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், இவர்கள் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் தி இணைந்து பாடியிருக்க ஏஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் விவேக் இயற்றிய பாடல்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் எல்லாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை, அதாவது கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை, விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே நாம் அரசிட்டிருக்கோம் இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் மூலமாக. அடுத்து யாருடைய விருப்ப பாடல்? ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சிதா, குருதயாள், கிரீன் சிட்டி, மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன், நெல்லை பாரதி, சேரை நட்ராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், கலவை வட்டம், தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், இவர்களுடைய விருப்பத்தில் ஆண் பாவம் பொல்லாதது இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பது லக்ஷ்மிகாந்த் பாடியிருக்காங்க. விக்னேஷ் ராமகிருஷ்ணா இயற்றிய பாடலுக்கு இசை சித்துக்குமார்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன்.

தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதவதனி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிடா, மதுரவாயல், வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை, மேல்நெல்லி, விஜயன், சிருங்கட்டூர், அம்மா, சின்னம்மாள், மதுரவாயல், ரோஸ், இவர்களுக்காக இடம்பெறுகிற பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த திரைப்படத்திலிருந்து ஹேஷாம் அப்துல் வஹாப் இசையமைத்து பாடியிருக்கும் பாடல் இது. ராகண்டோ மௌலி இயற்றியிருக்கிறார் இந்த பாடலை.

உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகள்லாம் பதிவிட்டுருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் அவங்களுடைய பதிவுகள்லாம் பதிவு செய்துட்ருக்காங்க. அப்போது நம்முடைய நேயர்களுடைய பதிவுகளையும் அப்பப்போ நம்ம படிச்சுட்டோம் வச்சுங்களேன், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சரி, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு இவங்க அழகான ஒரு குட் மார்னிங் மெசேஜோட நிகழ்ச்சி சிறப்புற அமைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வாழ்த்துக்களும் வணக்கமும் திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் ஹேமலதா ஏழு கிணறு தேவா பிரபாகரன் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலெலாம் கேட்டு ரசிப்பதற்காக காத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து நமக்கு

0: கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வெண்ணாரப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க ஒரு சின்ன விஷயத்தையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடித வழி உங்கள் விருப்பம், பழைய பாடல்கள் வருமா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறோம். நிலைய இயக்குநரிடம் இதை சொல்லவும் பல நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆவண செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது மேலிடத்திற்கு சொல்லப்படும். அதற்கடுத்தது செங்கல்பட்டு ரமணி வில்வம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு அழகான போஸ்டர் போட்டிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் இரண்டாவது பாடலாக என் தேர்வு பாடல் தந்தமைக்கு நன்றி குறிப்பிட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வனே கணேசன் அவங்க வந்து நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் மீண்டும் அவங்க வந்து நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். பலருடைய அவருடைய நண்பர்கள் பெயர்கள்லாம் குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது சேலம் மாவட்டம் ஓமலூர் ராஜாராம் அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நமக்கு ஹாப்பி சண்டேன்னு போட்டிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருள்குமரன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சாமுண்ணி கேஎம், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சாந்தி ரமேஷ் இவங்க எல்லாருமே நமக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம் அறையின் 301-2 தளம் சூச்சனா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கம் சென்னை 600005
1: தொலைபேசி எண் 0442-515-449
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி
3: உங்கள் விருப்பம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த எஃப்எம் நிகழ்ச்சிகளை. யாரெல்லாம் ரசிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம், திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது, உங்கள் விருப்பம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் எங்களது விருப்பமாக ஒலிக்கட்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோயிலைச் சேர்ந்த சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருபேட்டை சுரேந்தர், இந்திரா, இவர்களுடைய விருப்பத்தில் நாம் அடுத்து கேட்டு, அதாவது விரும்பி கேட்ட நேயர்களோடு நாமும் சேர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கிறோம். எந்த பாடலை அப்படின்னா, மதராசி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெற இருக்கிறது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விவேக் இயற்றிய பாடலை பாடுகிறார் ரவி ஜி.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் ஒலிக்கும் நேரம் 8:40 சரி, அடுத்த விருப்ப பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? மாதவரம், திருவள்ளூர் தெரு, விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வின், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரித்திகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோபியம், திருமழிசை, ராஜாசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, விருகம்பாக்கம், பிரகாஷ், அம்பத்தூர், ஜெகதீசன். இவர்களுடைய விருப்பத்தில் கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி ராஜேந்தர், அனிருத் ரவிச்சந்தர். அனுருஜர் அவிச்சந்தர் இசையமைப்பில் பாடலை இயற்றியிருப்பது அறிவு. இதோ இந்த பாடல்.

உங்கள் விருப்பத்தின் பாடல்கள்லாம் வந்து என்ன சொல்ல, நம்ம அப்படியே இந்த காலை வேளையை ஒரு துள்ளிசை பாடலாக, அந்த நேரத்தையே ஒரு துள்ளிசை நேரமாகவே மாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் பதிவுகள் சில பார்த்துட்டு வந்துடலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல் தொலைபேசி ஒரு நிகழ்ச்சி விடாமல் காலையிலிருந்து இரவு வரை பேசுகிறார்கள். ஆனால் கடித வழி பாடல்களுக்கு பல கட்டுப்பாடுகள். தினமும் பல நண்பர்கள் பல ஆயிரம் கடிதங்கள் தினமும் எழுதுகிறார்கள். அவர்கள் பெயர் வரவேண்டும் என்கிற ஆசைப்படுவது தவறு இல்லையே, தொலைபேசி நேயர்களை கட்டுப்படுத்துங்கள், கடிதங்களை கட்டுப்படுத்தாதீர்கள் அப்படின்னு அவருடைய கருத்தை தெரியப்படுத்தியிருக்காரு. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி வணக்கம் வாழ்த்துக்கள். சென்னை சிவராம் நாகராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள், ஒரு அழகான போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் நமக்கு நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து, அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரம், பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து மூன்று பேருமே வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க பிரகாஷ் வந்து சின்ன திருப்பதியிலிருந்து நமக்கு நம்முடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஒரு சின்ன கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. செந்தில்நாதன் கோவிந்தசாமி, அதற்கடுத்தது நடராஜன் சுப்பையா புத்தகரம், இவங்க வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டுமில்லை நமக்கு அழகான போஸ்டர்ஸ் கூட அனுப்பியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து நமக்கு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா அவங்க வந்து மகிழ்ச்சி வணக்கம் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜ் ராஜன் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் தீட்டாளம் டிசி ராஜேஷ் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டர்ஸ் எல்லாம் கூட எல்லாருமே போட்டிருக்காங்க. அப்பு அயனாவரத்திலிருந்து வாங்க வாங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் ராஜேஷ் அவங்க என்பது இசை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட அழகிய ஒலியாகும், இது நம் முத்தமிழில் ஒன்றாகவும் மனதை அமைதிப்படுத்தும் சுவையாகவும் விளங்குகிறது. இசையோடு கலைஞர்களின் கவித்துவமான வரிகளை பாடல்களாக உங்கள் விருப்பத்தில் வழங்கி கொண்டிருக்கிற அருமை அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் யுகராஜேஷ் யுகராஜேஷ் வந்து தஞ்சை மாவட்டம் கச்சாமங்கலத்திலேருந்து ரெண்டு பேருமே நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரங்கராஜ் அவங்க வந்து டி நகர்லேருந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டனும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு நமக்கு போஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது கனகரத்தினம் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. கல்யாண சுந்தரம் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி.

மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வேடர் தட்டக்கல் கிராமத்தில் இருந்து பாருங்கள் நம்முடைய நேயர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னுட்டு. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்க வந்து மதராசி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் எங்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், நம்ம இன்றைக்கி வந்து போஸ்டரில் வீணை போட்டிருந்தோடனே டுடே வீணை பிஜிஎம் சாங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு என்னெல்லாம் கற்பனை வருகிறது அந்த போஸ்டரை பார்க்கும் பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கே ஒரு வியப்பாக இருக்குது. உங்களுடைய கற்பனை திறன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லைங்க, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நாம் அப்படி வீணை தொகுப்பு அப்படியெல்லாம் வழங்கவில்லை. இருந்தாலும் ஒரு அழகான தொகுப்பாகத்தான் வலம் வரப்போகிறது. அதுவும் இன்றைக்கி வந்து நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி இல்லையா, கலக்கலரங்கம். இதில் வந்து உங்களுக்கு விளையாட்டு நிகழ்ச்சியாக இன்றைக்கு மாதிரி அமைஞ்சிட்ருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து அது ஒரு பாட்டு நிகழ்ச்சியாகவே அமையப்போகிறது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வரப்போகிறீங்க, வந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. எப்படின்னா என்ன பாடல்னு கண்டுபிடிக்க போகிறீங்க, கண்டுபிடிச்சிட்டு அந்த பாட்டை ரசிக்க போகிறோம். எப்போவுமே வந்து பாடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று நாங்கள் வந்து பிஜிஎம் போடுவோம், இல்லைன்னா அந்த பாட்டை பற்றிய சில குறிப்புகள் தருவோம். அதையும் இல்லைன்னாக்கா என்ன செய்வோம், பாடல் வரிகளை சொல்லி அந்த பாடல் இடையிலிருந்து ஏதாவது வரிகள் சொல்லி உங்களுக்கு பாட்டை கண்டுபிடிக்க சொல்லுவோம். இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் இரண்டு வரிகளில் இருக்கிற வார்த்தைகள் இடம் மாற்றப்பட்டிருக்கும். அதாவது அந்த வார்த்தைகள் ஒழுங்கில்லாமல் தருவோம், நீங்கள் அந்த வார்த்தைகளை அந்த முதல் இரண்டு வரிகளில் நாங்கள் கொடுக்குற ஒழுங்கில்லாத வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்றைய கலக்கல் அரங்கத்தில் உங்களுக்காக வருகிற விளையாட்டு நிகழ்ச்சி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால நீங்கள் நல்ல காமாக உட்காந்து காமாக அழகாக யோசிச்சுட்டு டக்குன்னு பதில் சொல்லலாம். அதுவும் எப்படி நம்ம வச்சுருக்கோன்னா, ஒரே காலகட்டத்து பாடல்கள்னு வச்சா சிலர் தான் பங்கேற்க முடியும். ஏன்னா அந்த சிலர் தான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அதை கேட்டு ரசித்தவங்களாக இருப்பாங்க. ஆகையினால 60, 70, 80 இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடல் நாங்கள் உங்களுக்கு கேட்க போகிறோம். உங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்படையணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பங்கேற்பு மிக மிக அவசியம். நீங்கள் பங்கேற்று சிறப்பித்தால்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நிலையத்தில் நேரம் 8:50. உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. தீ பாடியிருக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்க சிவ ஆனந்த் இயற்றியிருக்கும் இந்த பாடல் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு, பகதூர் பாய், ராஃபி பாய், திருமழிசை ராணி, மணிவண்ணன், லட்சுமி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பவுண்டி கனகரத்தினம், இவங்க விருப்பத்தில் கேட்டு நாமளும் ரசிப்போம் இந்த பாடலை.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: உங்கள் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. அந்த பாட்டை கேட்டுருவோம். சரியா, மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, புது கேசவாவரம், வஜ்ரவேலு, கேசவன், தக்கோலம், நடராஜன், கிருஷ்ணம்மாள், காஞ்சிபுரம், ஏனாத்தூர், நாகராஜ், செல்வி, ரித்திகா, பன்ரொட்டி, உறையூர், சுந்தரமூர்த்தி, மரகதம், செம்பரம்பாக்கம், ஏழுமலை, ரஜீனா, சோமங்கலம், சடகோபன், பரணிப்புத்தூர், துரைவேலு, நவீனன், அரிச்சந்திராபுரம், ஸ்ரீனிவாசன், கனகவல்லி, வேதம், மதுரவாயல், ஆதிரா, சம்யுக்தா, சம்பத், மனோகரன், சோமங்கலம், சடகோபன், ரவீந்திரன், பிச்சைவாக்கம், சிகாமணி, ஏகாம்பரம், ரவி. இவங்க என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க

என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெர்சல் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியிருப்பது விவேக் இயற்றியிருக்கும் இந்த பாடல். இதோ இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 9 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம், திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் இவற்றிலும் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் வழங்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் இது வந்து நம்முடைய நேயர்கள் வந்து காலையில் அழகாக சுறுசுறுப்பாகிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும்னா இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய நேயர்கள்ட்ட ஒரு சிறிய வேண்டுகோள், அதாவது இரண்டு எண்கள் நமக்கு இருக்கிறது. நீங்கள் இப்போ ஃபோனாக அடிச்சிட்ருக்கீங்க, ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, இருந்தாலும் இதை கேட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அதாவது நமக்கு இரண்டு எண்கள் இருக்கிறது. ஒரு எண் ஆண் நேயர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது, மற்றொரு எண் பெண் நேயர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. 2952 0853 இந்த எண்கள். இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838 9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு நாம் உட்காந்து விளக்கணுமா இல்லைன்னா நம்முடைய நேயர்களை அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்துடலாமா? சரி, வேண்டாம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடலாமே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பாடலினுடைய முதல் இரண்டு வரிகளை வந்து அந்த வார்த்தைகளை இடம் மாற்றி உங்களுக்கு தருவோம். நீங்கள் அந்த இடம் மாற்றி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளிலிருந்து

0: என்ன பாடல் இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் தயாராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆகையினால நாம் என்ன செய்யலாம், நம்முடைய நேயரை அப்படியே டைரக்டாக எடுத்துடலாமா? சரி, வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் திருத்தணி தமிழி.
0: சரி, உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு நாம் ஒரு பாடலினுடைய இரண்டு வரிகளை சொல்லுவோம். அந்த இரண்டு வரிகளை அதே மாதிரி சொல்ல மாட்டோம், அந்த வார்த்தைகளை மாற்றி போட்டு சொல்லுவோம். சரியா? இப்போ உங்களுக்கான பாடல் ஒரு 1970களில் வெளிவந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம், 1970களில். சரியா? இப்போ அந்த நான் வார்த்தைகளை மாற்றி சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பாடல்னு சொல்லணும். தயார்தானா? சரி. சோலை சாலை இயற்கை நாட்டிய இளமை பூமகள், இவ்வளவுதான். சோலை சாலை இயற்கை நாட்டிய இளமை பூமகள், இது என்ன பாட்டு? 1970களில் வெளிவந்த பாடல்.
1: சோலை சாலை இயற்கை
0: நாட்டிய இளமை பூமகள். இன்னொரு குழுவை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாமே வந்து எப்படின்னா, எஸ் ஜானகி அவங்க தனித்தோ அல்லது பிறருடன் இணைந்தோ பாடிய பாடல்கள் தான் உங்களுக்காக கேட்கப்படுகிறது. இது நீங்கள் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து டி எம் சௌந்தரராஜன் அவங்க கூட இணைந்து பாடிய பாடல், பூமகள். 1970களில் வெளிவந்த பாடல். பரவாயில்ல, நம்ம இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா?
1: நன்றி.
0: இப்போ அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்க பேசுறேம்மா.
0: பாண்டரங்க ஐயா, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கீங்களா நீங்க?
2: என்ன
0: பாட்டு அது?
2: இளமை நாட்டிய காலை ஜானகி அம்மா பாடின பாட்டு மாத.
0: ஆமா, டி எம் சௌந்தரராஜனோட சேர்த்து பாடி இருப்பாங்க.
2: ஆமா ஆமா,
0: ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த 1970கள் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ?
2: 50ல இருந்தே பிடிக்குமா எனக்கு.
0: அப்படியா? சரி சரி, இந்த பாட்டை கேட்டுருவோமா? இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். சரியா? நன்றி. நேர்களே, இப்போ இந்த பாடலை கேட்போம். அதாவது நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சோலை சாலை இயற்கை நாட்டிய இளமை பூமகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இளமை நாட்டிய சாலை இயற்கை பூமகள் சோலை அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம், இப்போ வந்து நம்முடைய நேர்கள் நீங்க இப்போ கொஞ்ச நேரம் ஃபோன் பண்றதை நிறுத்திக்குங்க. முதல் எண் 2952 0853, இது ஆண் நேயர்களுக்கான நம்பர். முதல் எண் 2952 0853, இது ஆண் நேயர்களுக்கான எண். அடுத்தது 2838 9871, இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போது நாம் கேட்க இருக்கிற பாடல், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது எஸ் ஜானகி தனித்தோ பிறருடன் இணைந்தோ பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கு உங்களுக்காக கேள்விகளாக இடம்பெறுகிறது. டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் இயற்றிய பாடல், விஜயபாஸ்கரின் இசையமைப்பில், கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்டுருவோமா?

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய நேயர்களுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. இது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா பாடல்களை ரசிக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பாடல்களை கண்டுபிடிச்சாலும் கூட இந்த பாடல்கள்லாம் வந்து எஸ் ஜானகி தனித்தோ பிறருடன் இணைந்தோ பாடிய பாடல்கள், ஆனால் சுகமான பாடல்கள், இதமான பாடல்கள் அப்படின்னு சொல்லணும். சில பாடல்கள் வந்து நாம் இன்றைக்கி ஒலிபரப்ப போவது பிரபலமான பாடலாக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் கூட நல்ல பாடலாக இருக்கும், நாம் அடிக்கடி கேட்டிராத பாடலாக கூட இருக்கும். இந்த முதல் பாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும், இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. சரி, இப்போ அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான பாடல் சொல்றோம். தென்றல் உச்சியிலே மலை புறப்படும் பொதிகை.
2: தென்றல் வந்து பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், அந்த பாட்டு.
1: இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது, கேட்டுருவோமா அந்த பாட்டை? நன்றி. இந்த பாடலாம் வந்து கண்டிப்பா தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இருந்தாலும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. திருவிளையாடல் இந்த திரைப்படத்துல பிபி ஸ்ரீனிவாசோடு எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவனின் இசையமைப்பில். இந்த பாடல் பிடிக்காதவர்கள் இல்லை, ஆனா இந்த பாடல் எனக்கு அவ்வளவு தூரம் அப்படின்னு யாராவது சொல்லிட முடியுமாங்க? முடியவே முடியாதுங்க. சுகமான பாடல் கேட்டுருவோமா?

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
0: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
0: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30ஆம் தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5ஆம் தேதி.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள்லாம் அழகாக பங்கேற்று இருக்காங்க. அடுத்து நம்முடைய நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா? ஈஸியா கேட்கணுமா? உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஈஸி தானே, கேட்கட்டுமா?
3: சரி.
2: 7 கண்ணா வா, உலகங்கள் கண்ணில் எந்தன் வாராய்? இல்லையே இல்லையே, நான் என்று சொல்லி இருக்கிறேனே, எஸ் ஜானகி பாடிய பாடல்கள், அல்லனா அவங்க வேற யாரோடையாவது சேர்ந்து பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேனே. நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க? இஸ்மாயில் ஐயா கேட்டீங்களா?
4: ஆமா ஆமா, குரு படம்
2: பாடல் வந்து எல்லாம் இவ்வளவுதாங்க. குரு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறுகிறது. எஸ் ஜானகியின் தனிக்குரலில் இடம்பெறும் பாடல், கண்ணதாசன் இயற்று, இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து

0: நேயர்கள் எல்லாரும் வந்து அழகாக கலக்கல் அரங்கத்தில் ரொம்ப சூப்பராக பங்கேற்றுட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறீங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70, 80, 60 கூட நாம் ஒன்று போட்டுட்டோம். ஆகையினால அடுத்த பாட்டு இனி திருப்பியும் வந்து ரவுண்ட் வந்துகிட்டே இருக்கணும்ல, 60 தான் வரணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பாடல்
0: ரசிக்கிறதுக்கு தான் நிகழ்ச்சியை நாம அமைச்சிருக்கோம். அடுத்த பாடல் கேட்போமா? இது வந்து 60களின் பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போ நம்ம இன்னொன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வந்து எஸ் ஜானகி தனித்தோ பிறருடன் இணைந்தோ பாடிய பாடல்கள் தான் உங்களுக்காக வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நாம் ஏற்கனவே
1: சொல்லிட்டோம்.
0: சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரியா? ஆசை உன் சொர்ணமே கண்ணாடி,
1: ஆசை உன்
0: சொர்ணமே கண்ணாடி, அன்னமே கண்ணம், ஆசை உன் சொர்ணமே கண்ணாடி, அன்னமே கண்ணம். இது வந்து பழைய பாடல், இது ஒரு ரேயர் சாங் அப்படின்னு. ரேயர் சாங் நம்ம இன்னைக்கு சொல்லிக்கலாம், அன்னைக்கெல்லாம் அது ரேயர் சாங் கிடையாது, சரியா? கண்டிப்பா கேட்ட பாடல் தான். இன்னொரு நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோமா? நன்றி, பங்கேற்றதற்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். பாட்டு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், டக்குனு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: நல்லா இருக்கும் ஐயா. நீங்கள் எங்கேருந்து ஐயா பேசுகிறீங்க?
2: பாபுராஜபுரம்.
0: கேட்கல ஐயா, கொஞ்சம் நேராக சொல்லுங்க.
2: மியூசிக் போறீங்க?
0: என்னங்க?
2: மியூசிக் போறீங்க?
0: என்ன புரியல, மியூசிக் போடுங்கன்னா இந்த பாட்டோட மியூசிக் கேட்குறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி நாம் எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, வார்த்தைகளை மாற்றி போட்டு சொல்லுவோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? ஆசை உன் சொர்ணமே கண்ணாடி, அன்னமே கண்ணம். ஆசை உன் சொர்ணமே கண்ணாடி, அன்னமே கண்ணம்.

0: தென்னை வாய்ப்பு கொடுக்குறேன்.
1: நன்றி, பரவாயில்லைங்க. நம்ம திருப்பியும் சொல்லுகிறோம், 2952-0853 நேயர்கள் மீண்டும் கேட்டுங்க. இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், கேரளம்.
1: சொல்லுங்க, கேட்டிங்களா நீங்க? ஜானகி பாட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பாடல். சரியா, வார்த்தை மாறி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டு. இது வந்து கொஞ்சம் பழைய பாடல், எனக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நல்ல பாட்டுங்க.
2: இன்னொன்னா
1: இல்ல, இந்த இது முடிச்சுக்குவோமே, அடுத்தது இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஆசை உன் சொர்ணமே, கண்ணாடி அன்னமே கண்ணம். ஆசை உன் சொர்ணமே, கண்ணாடி அன்னமே கண்ணம். பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா?
2: கண்ணம், கண்ணம் முன்னாடி வரும்.
1: நன்றி, நன்றி. இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம முதல்ல சொல்லும் பொழுதே நம்முடைய நேயர்கள் சொன்னாங்க, எல்லா பாட்டும் ஈஸியாக தாங்க இருக்கு, எனக்கு எல்லா பாட்டையும் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ நமக்கு தோணுச்சு, சரி நம்முடைய நேயர்கள் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, சரி பரவாயில்ல நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒரு டஃப்பான பாட்டையும் நம்முடைய நேயர்களுக்கு தரலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த பாடலெலாம் கொடுத்துட்ருக்கோமே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, அதுக்கப்புறம் இது தெரியலையே அப்படின்லாம் சொல்லிட்டு கூட நீங்கள் ரொம்ப வருத்தப்படலாம் வேண்டாம். இது சும்மா இது வந்து தெரிந்த பாடல்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். எஸ் ஜானகி அவர்கள் தனித்தும் பிறருடன் இணைந்தும் பாடிய பாடல்கள். இப்போ தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரியா, அவ்வளோதான், எல்லாருக்கும் எல்லா பாட்டும்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது கிடையாது. நிலையத்தில் நேரம் 9:30:45.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அழகாக பங்கேற்றுட்டு இருக்கீங்க நம்முடைய கலக்கலரங்க நிகழ்ச்சியில். 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த நேயரில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி எஸ் ஜானகி தனித்தும் பிறருடன் இணைந்தும் பாடிய சில பாடல்களின் முதல் 2 வரிகள் உங்களுக்காக வார்த்தைகள் மாற்றி போட்டு தரப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி.
1: சொல்லுங்கம்மா, கேட்டீங்களா?
2: அண்ணமே சொர்ணமே அப்படி வரும்.
1: சூப்பர். என்ன அந்த டியூனை பாடுங்க. மருதகாசியா இந்த பாடல்? எனக்கு தோணல, பார்க்கணும். மருதகாசி சூப்பருங்க, சூப்பர். மருதகாசி, ஏன் மருதகாசி அவங்களுடைய வரிகள் கலக்கிட்டீங்கம்மா, கலக்கிட்டீங்க. போங்க. சூப்பர். தெய்வத்தின் தெய்வம் படப்பாடல், ஜி ராமநாதன் இசையமைப்பில் மருதகாசி இயற்றிய பாடல், சுசீலா எஸ் ஜானகி இணைந்து பாடி. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த பாடலுக்கு நீங்கள் இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றி, நன்றி.
1: இதுதாங்க நம்முடைய நேயர்கள். இன்னி பாடல் இல்லை, அன்னி பாடல் இல்லை, என்ன பாடல்னாலும் எவ்வளவு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க பாருங்க. கேட்டுருவோமா இந்த பாட்டை? இது எதுக்காக வழங்கினோம்னா, இது நம்ம நேயர்கள்லாம் கேட்டிருப்பாங்க. இது வந்து பி சுசீலாவோ எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்த பாடல், அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாம கேட்டு பார்த்துருவோமே.

0: நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் அழகாக பங்கேற்றுட்டுருக்காங்க. இதில் வந்து பலவிதமான காலகட்டங்கள் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்யலாம், இதே 1960 இன்னும் ஒரு பிரபலமான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், மீண்டும் 70-80களுக்கு செல்லலாம். சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நல்லா இருக்கும்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லட்டுமாம்மா? நினைத்தாய் என்னை பார்த்தபோது என்ன முதலாக, நினைத்தாய் என்னை பார்த்தபோது முதன் என்ன முதலாக. நல்ல பாட்டு வந்துடும் உங்களுக்கு, தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த போனை வச்சோன்னே உங்களுக்கு வந்துடும். ஹிட் பாட்டு பழைய பாட்டுமா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொருத்தட்ட கேட்டுருவோமா அம்மா? நன்றிமா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இந்த பாடல் தெரியுமா உங்களுக்கு? நினைத்தாய் என்னை பார்த்தபோது முதன் என்ன முதலாக?
1: என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்?
0: என்ன படம்? என்ன படம்? பூம்புகார் திரைப்படம். ஆமாங்க, சரியா?
1: நன்றி.
0: நம்ம நேயர்கள்லாம் டக் டக்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்க, ராதா மாணிக்கம் இயற்றியிருக்க, ஆர் சுதர்சனத்தின் இசையமைப்பில்.

நேரம் 9:42 55 நம்முடைய நேரத்தில், இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து அழகான பாடல்களின் தொகுப்பு. இப்போ எஸ் ஜானகி அப்படின்னு நம்ம சொன்னோம்லானே, நமக்கு வந்து 80களின் பாடல்கள் தான் ரொம்ப நம்ம மனசில் வந்து நிற்கும். ஆனால் அவங்க 60களில் கூட ஹிட் சாங்ஸ் பல பாடியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்முடைய நேயர்கள் எல்லாருமே தங்களுடைய பதிவுகள்லாம் அழகழகாக போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் பாருங்கள், நம்முடைய நேயர்களை ஃபோனில் நாம் தொடர்பு கொள்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் கழித்து இல்லையா, இல்லையானா அடுத்த நம்முடைய இந்த நம்ம தொடரும் பொழுது இந்த பதிவுகள்லாம் படிக்கலாம். சரியா? நிச்சயமாக படிப்போம் முடிந்த வரையிலும். சரி, இப்போது நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல சொன்னாங்க

0: பாட்டு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாட்டை கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்த உடனே நம்ம நேர்கள் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஈஸியான பாட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரி, ஆனால் எல்லாமே இது வந்து நம்ம ரசிச்சிட்ருக்கோன்னா எல்லா பாட்டுமே ஈஸியான பாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, இதை வந்து யாரானாலும் சரி கேட்ட உடனே இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிடணும். சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: ஐயா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கீங்களா? கும்பகோணம் பண்பலை 101.6. சரி, உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா? மங்களம் ராமனின் ஜானகி, ராமாயணம் காதல், மோகனம் பாராயணம். நீங்க உங்க ரேடியோ வால்யூம் முழுக்க கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
1: இன்னொரு
0: வாட்டி சொல்லணுமா? சொல்லலாமா? மங்களம் ராமனின் ஜானகி, ராமாயணம் காதல், மோகனம் பாராயணம். பாட்டு வருதா? நீங்க யோசிச்சுட்டே இருங்க, அடுத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்டுருவோமா? இருந்தாலும் நீங்க பங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன். நெத்திகன் படம், ராமனின் மோகனம்
0: பாடுங்களே. கேப்போமே, பாட தெரியுமா? பாடுங்களே.
2: ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம்.
0: ஈஸி பாட்டு இல்ல? ஈஸி பாட்டு தானே, இல்ல உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க, நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. நெற்றிக்கண் திரைப்பட பாடல், இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பிரபலமான பாடல். கேஜே யேசுதாசுடன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்தது கண்ணதாசன், வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ நெற்றிக்கண் திரைப்பட பாடல்.

0: இன்றைய ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ரொம்ப அழகாக நம்ம பாடல்கள்லாம் ரசிப்பதற்கான ஒரு நேரமாகவே வலம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்முடைய நேயர் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் வேப்பம்பட்டிலிருந்து டேனியல் பேசுகிறேன் மேடம்.
0: வேப்பம்பட்டிலிருந்து
1: டேனியல் மேடம்.
0: டேனியல் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க, சரி. இப்போ நான் வந்து ஒரு சுலபமான பாடல் தரப்போறேன். ஆகையினால என்ன செய்ய போறேன் அப்படின்னா, முதல் இரண்டு வரிய நான் உங்களுக்கு தரப்போவது கிடையாது, அடுத்த இரண்டு வரிய
1: தரப்போறேன்.
0: சரியா? இது ரொம்ப ரொம்ப சுலபமான பாடல். இதை வந்து நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். இந்த பாட்டை வந்து எத்தனை தரம் கேட்டிருக்கோம் அப்படின்னே நமக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு முறை கேட்டிருப்போம். சரியா? அதனால அடுத்த இரண்டு வரி சொல்றேன். செய்தேன் கோடி பாடல் இல்லை ஞானம் ஒரு கேட்டவர்க்கு. செய்தேன் கோடி பாடல் இல்லை ஞானம் ஒரு கேட்டவர்க்கு. அப்படியா? ஆனா இது வந்து ரொம்ப சுலபம். சரியா? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். ஹேமா அம்மா கேட்டீங்களா? நான் இப்ப
1: சொன்னதை
0: என்ன செய்யறது?
1: எல்லா பாடலும் அருமை மேடம்.
0: எந்த அடுத்த வரிய மாத்தி கொடுத்தாலும் சொல்லிடுவீங்கல்ல? பெரிய வருஷனும் ஒண்ணு இருக்கு. சரி, இருந்தாலும் பாருங்க, நான் நெக்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்தா கூட நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. கேட்டுருவோமா இந்த
1: பாட்டை?
0: அந்த காலத்து ஆளு இல்ல, கண்டுபிடிச்சிடுவோம்ல. சரி, உங்களுக்காக ரொம்ப நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. அவ்வளவுதாங்க. அதாவது இந்த பாட்டு வந்து கிழக்கே போகும் ரயில் இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரையிலும் எஸ் ஜானகி வந்து எல்லாருடனும் ஒவ்வொருத்தரோடையும் பாடின பாடல் எவ்வளவு ஒலிபரப்ப முடியுமோ ஒலிபரப்புகிறோம். மலேசியா வாசுதனுடைய இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டு விடுவோம் இந்த பாடலை.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி.
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ

0: பாடல்கள்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாடல் நிறைவாக நம்முடைய எந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்டுருவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வானம் மேகம் தாளாமல் மீது தாளாட்டுதே, மடி கல்யாணம் தார்மீகம் தள்ளாடுதே.
1: கல்யாணம் கடல் மீன்கள்,
0: கடல் மீன்கள் இவ்வளவுதான் போங்க. அதுவும் செம்மப்பாட்டு தெரியுமா, கடல் மீன்கள்
1: சூப்பர் சாங். ஜெயிச்சந்திரன் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அந்த 80s வந்த சாங் எல்லாமே முத்தானது மேம்.
0: எங்க 60s வச்ச பாட்டும் இன்னைக்கு ரொம்ப கலக்கல் பாட்டுங்க.
1: எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள் அதுக்கப்புறம் சொல்றேன்.
0: இல்ல அப்போ அவங்க வந்து நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது 1960களில் வந்து நம்ம இந்த பாடல்கள்லாம், ஐயோ எஸ் ஜானகி அவங்க பாடின பாட்டு இத்தனை ஹிட்டா.
1: அந்த பாட்டு எனக்கு ஒரு பாட்டு கேட்டீங்க பாத்தீங்களா, அது தெரியல மேம். அந்த பாட்டு
0: அன்னமே சொர்ணமே, அது வந்து நல்ல பாட்டு. ஆக்சுவலா கேக்குறதுக்கு இதமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா இதமான பாடு. சரி, ரொம்ப நன்றி பங்கேற்றதற்கு. சரியா, இப்போ நம்ம இந்த பாட்டு, அதாவது கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே அப்படின்னு அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி துவங்குற பாடல், ஆனால் அதை முழுமையாக ஒலிபரப்ப முடியுமா அப்படின்னு தெரியல. ஆகையினால அது ஒரு பாதியாக ஒலிபரப்புவதற்கு

0: அப்படின்னு நினச்சோம். நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை ரசிச்சிருக்காங்க அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க அவ்வளவு தூரம் ரசித்து ரசித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மட்டும் கிடையாது, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் அவங்க போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டெல்லாம் நாம் மீண்டும் வரும்பொழுது நிச்சயமாக படிக்கலாம் இல்லையா, அதனால் ஒன்றும் தப்பில்லை. இருந்தாலும் இப்போது ஒரு போஸ்ட்டை படிச்சிடலாம். அதாவது ஆசை தம்பி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவங்க வந்து கலக்கல் அரங்கத்தில் நேரடியாக கலந்து கொள்பவர்களை தவிர பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் வானொலியை கேட்டு மானசீகமாக அந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள் என்பது உண்மை. காலையில் தூக்கம் போடும் பழக்கம் உள்ள நான் விவித் பாரதிக்கு அடிக்ட் ஆகிவிட்டதால் இப்பொழுதெல்லாம் விழித்திருந்து நிகழ்ச்சிகளை கேட்கிறேன். பகல் தூக்கத்திலிருந்து விடுதலை அளித்த விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே நீங்கள் ஒரு முறை விவித் பாரதியை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அடிக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லணும். சரி, இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் நிச்சயமாக எல்லா பாடல்களையுமே இன்றைக்கி ரசிச்சிருப்பீங்க. இது வந்து வெறும் கலக்கல் நிகழ்ச்சி, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சின்னு கிடையாது, பாடலை ரசிப்பதற்கான ஒரு நேரமாகவே இருந்தது அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு கலக்கல் அரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: கலக்கல் அரங்கம்.

இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். ஆமாங்களே, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துக்கூடிய தலைப்பு வந்து சதுப்பு நில காடுகள். சதுப்பு நில காடுகள் பற்றி உங்களுடைய குழந்தைகள் வந்து அழகாக பேசி நம்மளோட டெலிகிராம் ஐடிக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்புவோம். அதன் வாயிலாக நம்மளுடைய குழந்தைகளுடைய அந்த குரலை, அந்த பேச்சு திறமையை அந்த உலகமே கேட்பதற்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. எனவே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முதல்ல ஒரு அழகான பாடல் கேட்போம். பாடலை தொடர்ந்து நம்ம குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்னென்னு கேட்போம்.

0: நேரம் 10:07. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு சதுப்பு நில காடுகள். அந்த தலைப்பை ஒட்டி நம்ம குழந்தைங்கள்லாம் அழகாக பேசி அமைச்சிருக்காங்க. யார் என்ன பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கலாமா?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்வித்தா. பொடியார்கோவில் திருமலிசை 4th ஸ்டாண்டர்ட். இன்றைய தலைப்பு சதுப்பு நில காடுகள். சதுப்பு நில காடுகள் என்பவை கடலும் நிலமும் சந்திக்கும் கடற்கரை ஓரங்களில் உப்பு நீரை தாங்கி வளரும் அடர்ந்த மரங்களை கொண்ட இயற்கை சுற்றுச்சூழல் பகுதியாகும். இயற்கை பாதுகாப்பு சுனாமி புயல்

0: மற்றும்
1: பேரலைகளின் வேகத்தை குறைத்து நிலப்பகுதியை பாதுகாக்கின்றன. வாய்ப்பளித்த வீட் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.
2: அஸ்வித்தா ஆரம்பித்தாங்க, கடக்கடகன்னு ஒன்று டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதுகாக்கக்கூடிய சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் இன்றைக்கி. நம்ம வந்து இன்றைக்கி அந்த தலைப்பை கொடுத்துருந்தோம். சரி, அந்த தலைப்பில் ஒவ்வொரு குழந்தையை அடுத்தடுத்து பேசி அமைச்சிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அஸ்வித்தா உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள்.

0: நேரம் 10:14:30. இன்னொரு 30 நொடியில் பார்த்தீங்கன்னா 15 நிமிடம் ஆகிடும். இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கக்கூடாது. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிட்ருக்காங்க. அதில் முதல்ல வந்து ஹஷ்விதா வந்து கடகடன ஆரம்பித்து டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாமே.
1: வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், நான் யூகேஜி பி செஷன் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்ய காடு பற்றி பேச போகிறோம். பேர் என்ன தெரியுமா? சதுப்பு நில காடுகள். காடுகள்னா தெரியும், சதுப்பு நில காடுன்னா என்ன? நிறைய மரம் வந்தால் காடு, தண்ணி குடல் மரம் எடுத்து பார்த்தா சதுப்பு காடு. அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? எல்லா வகையான மரபும் தெரியும். அதோட மேலன்னா தண்ணி கூட இருக்கும். அதை சுற்றி நிறைய பேர்ஸ் அனிமல்ஸ்னால் வாழும். ரொம்ப குளிரான தேசத்துலேருந்து நிறைய பறவைனா பறந்து கூட்டம் கூட்டமாக போகும். இந்த காடுனால என்ன நம்மன்னு தெரியுமா? நீங்கள் நம்ம பெரிய மலை வெள்ளம்னா சுனாமினா வந்தால் மரம்னா டொமால் டொமால் சத்தம் போட்டு கீழே விடல தண்ணி குளிர்க்காது. அப்போ இயற்கையாக அது நல்லா காப்பாற்றும். அந்த மரம் நம்பி இருக்க பலர் வரையும் நல்லா காப்பாற்றும். ஆழமரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கேரளா போனோம், பூவாலைக்கு போகணுமா, அங்கே போட்டிங் போகணும். அப்போ இந்த மாதிரி பறட்டு அழகா அழகா இருக்கா போர்டு போச்சு. பக்கத்தை நம்ம பார்வைனால நிறைய போச்சு இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருந்ததுல. இதை பார்க்கறதுக்கே நம்ம கேரளாவைக்கு போகணுமா? இல்லவே இல்லை. திடம்பகம் பக்கத்தில் பிச்சாவரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நிறைய போட்டிங் போனான். நான் இன்னும் போகலை, அப்பா கூட்டியும் போகிற சொல்லியிருக்காரு. அங்கேயும் சூப்பராக இருக்குமா. இந்தியாவில் வேறு எங்கே இருக்குது? சுந்தர்பன்ஸில் இருக்குது. அப்புறம் காவிரி ரிவர் பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் வெளியூரில் இருந்துச்சா சின்னதாக சென்னைக்குள்ளே எங்கேயாவது இருந்தா சொல்லட்டுமா? அலையாளி பள்ளிக்கிறனே சருப்பு இல்லம். இங்கன்னா எவ்வளோ விதமாக பேர்ட்ஸ் வருதுங்கம்மா? ஏய் சொல்ல மாட்டேன். வேணாங்க உடைய இடம் இருக்குல்ல, அங்கே கூட நிறைய பேர்த்து இருக்கும். பார்க்கல நடந்து நடந்து நடந்து போய் தூருக்கு ஒரு பேர்ட்ஸ்னால் அழகாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
0: அப்பா, சதுப்பு நில காடுகள் பற்றி இவ்வளோ விஷயமா எனக்கே தெரிலப்பா. எங்கே எங்கேயோ நம்ம போகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பிச்சாவரம் பக்கத்துலேயே இருக்குது. இது வரைக்கும் நானும் போனதில்லை. எங்கள் அப்பாவும் என்னை கூட்டிகிட்டு போகலன்னு வச்சிங்களேன், இனிமேல் நம்மளாக போனால் தான் உண்டு. ஸோ அப்படி ரொம்ப அழகாக சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொன்ன ஜிதேந்திரி எனக்கு வந்து நம்மளுடைய நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற ஒரு பாடல் ஒன்று கேட்போம். பாடலுக்கு முன்னாடி ஒரு சில விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நம்ம அந்த பாடலை கேட்போம். பாடலை கேட்டு முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க தொடர்ந்து பேசிட்டு அனுப்பியிருக்கிறத நம்ம கேட்கலாம்.

0: மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442-51-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்கள்.

வனஜா கிரிஜா படத்திற்காக விழுத்த பாடலை கேட்டோம். பஞ்ச அருணாச்சலம் அவர்களுக்கு இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து அழகாக பதிவு போட்டிருக்காங்க. அதில் வந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி போட்டிருக்காங்க. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து மகளிருக்கும் எங்களை வீட்டு செல்வங்கள் ஹஸ்மிதா தோகித் இருவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சாந்தி ரமேஷ் போட்டிருக்காங்க, வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீரராகவன் போட்டிருக்காரு, இனிய ஆதவன் ஒளியோடு வணக்கம், இன்றைக்கு சின்னஞ்சிறிய சிட்டுக்கள் இனிய எதிர்கால சாதனை முட்டுக்கள் சதுப்பு நில அருமைகளை தனது சின்னச்சிறு செப்பு வாயிலாக பகிர்வது நிகழ்ச்சி, இவை செம்மைப்படுத்தும் நிகழ்ச்சி, சிறப்பு தரும் தொகுப்பில் மகிழ்ச்சி, நன்றியுடன் வீரராகவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா காலை வணக்கம் அப்படின்னு பர்வதவர்தினி போட்டிருக்காங்க. சின்ன

0: சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சி அருமை, அத்திப்படம் சிவப்பா, கன்னத்தில் கண்ணம் வைத்து பாடல்கள் சிப்பர், அதாவது சூப்பராக இருக்குது, நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நமது மழலைகளின் குரலின் பதிவுகளை பாடல்களுடன் ரசித்து மகிழ இணைந்திருக்கிறோம். சூளை ரீஜா மனோகரன் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜி நாகேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் மாதிரியே சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம் வந்து சின்ன சின்ன சிட்டுகள் காற்றலையில் பறந்து வர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்மளுடைய குழந்தைகள்லாம் என்னென்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அருமையான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த அலைவரிசைகளில் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 10:30.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேஜா நிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு சதுப்பு நிலக்காடுகள். சதுப்பு நிலக்காடுகள் என்பது நீர் தேங்கியிருக்கும் பகுதிகளில் வளரும் சிறப்பு வகை காடுகளாகும். இவை அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சதுப்பு நில காடுகள் கடைக்கரைகளை புயல், வெள்ளம் மற்றும் கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை அரண்களாக செயல்படுகின்றன. மேலும் மீன்கள், நன்னிகள், பறவைகள் உள்ளிட்ட பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. இக்காடுகள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகின்றன. தமிழ்நாட்டின் பிச்சாவரம் மற்றும் முத்துப்பெட்டாரி ஆகியவை புகழ்பெற்ற சதுப்பு நிலக்காடுகளாகும். முடிவாக, சதுப்பு நிலக்காடுகள் இயற்கையின் அரிய செல்வம். அவற்றை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த வாய்ப்பளித்த பரதிக்கு மிக்க நன்றி.
0: பிரைசி அனிசா, ரொம்ப அழகாக சதுப்பு காடுகள் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: தெம்மாங்கு பாட்டுக்காரன் படத்துக்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டும் பாடுற இசை இளையராஜா.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறை எண் 301, 2வது தளம், சூச்சனா பவன்,

0: எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 ஆம் தேதி.
2: ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தஞ்சை தேனி பிரகாஷ்குமார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிய காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தோணி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை வந்து ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. சதுப்பு நில காடுகள் குறித்து மழலையர் யாழினும் இனிய குரலில் பல தகவல்களை வழங்குவது சிறப்பு. தொடர்ந்து வரும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமதமாகவும் இனிக்கச் செய்கிறது. வாழ்த்துக்கள் அப்படின்னு. அப்புறம் தீனி ஹரிராம் வந்து சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுகள் அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சியில் வந்து சதுப்பு நில காடுகள் பற்றி தம் குரலில் ட்வீட் செய்வது வகுப்பறைகளை நினைவுபடுத்தி சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தையும் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் சிவப்பு நில காடுகளை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சதுப்பு நில காடுகளை பற்றி மழலைகள் தங்கள் குரலில் சொல்ல கேட்பது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு. ராஜேஷ் வந்து பெரியார் நகர்லேருந்து வழக்கம் போல வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு நேராக பேசுகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சரி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னும் பல குழந்தைகள் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கேட்போம். நேரம் வந்து 10:40 ஆயாச்சு. இப்போ
3: அரே மோகன் பாய், காஃபி பிஸி லக் ரஹே ஹோ.
4: மே சோச் ரஹா ஹூ கி பிசினஸ் ஷுரு கரூ. ஏக் ஏஜென்ட் நே கஹா கி முத்ரா லோன் ஜல்தி சாங்ஷன் கர்வா தேகா, பஸ் ப்ரோசஸிங் ஃபீஸ் ஆர் லீகல் ஃபீஸ் தேனி ஹோகி. பேமெண்ட் லிங்க் பி பேஜா ஹை.
3: அரே மோகன் பாய், प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
4: समझ गया।
5: तोड़

0: தாய் மனசு அப்படிங்கிற படத்திலேருந்து வந்த பாடல் அது. மனோ எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பாடலுக்கு இசை தேவா, பாடல் வரிகள் கஸ்தூரி ராஜா. இன்றைக்கி நம்ம வந்து சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசி அமைச்சிருக்கிறது யார் கேட்கலாமே.
1: அனைவருக்கும் இனிய கலை வணக்கம். திருமசை தொகுத்தரசன். இன்றைய தலைப்பு சதுப்பு நிலக்காடுகள். இவை இயற்கைகளின் பாதுகாவலர்கள். இது சுற்றுலா பயணிகள் இருக்கும் முக்கிய நீர் விளையாட்டு மற்றும் படகு சவாரி தலமாகவும் உயிரினங்களின் புகலிடமாகவும் பல்வேறு வகையான மீன்கள், இறால்கள், நண்டுகள் மற்றும் பல நாடுகளில் இருந்து வரும் பறவைகளுக்கு இது சிறந்த இனப்பெருக்கம் இடமாகவும் வாழ்விடமாகவும் உள்ளது. கார்பன் சேமிப்பு வளிமண்டல் கார்பனை தன்வசம் ஈர்த்து பூமி வெப்பமாதலை தடுக்கிறது. வாய்ப்பளித்த விதிபாரதிக்கு நன்றி, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: தோகித்தரசன் ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுருக்கமாக பேசிட்டாங்க. அதை விட ரத்தன சுருக்கமாக பேசுறதுக்கு அடுத்தது நம்ம நவ்யா அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் சதுப்பு நில காடுகள் பற்றி கூறப்போகிறேன். சதுப்பு நில காடுகள் என்பது கடலும் நிலமும் சேரும் உப்பு நீர் மற்றும் களிமண் நிறைந்த பகுதிகளில் வளரும் அடர்ந்த தாவரங்கள் ஆகும். இவை அலையாத்தி காடுகள் என்றும் ஆங்கிலத்தில் மேங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. புயல், சுனாமி போன்ற இயற்கை இடர்பாடுகளிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன. இந்தியாவில் சதுப்பு நிலங்கள் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன காடுகள் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள பிச்சாவரம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: அவ்வளோதாங்க. கடற்கரை கடன் வந்து சதுப்பு நில காடுகள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வியா நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற கடைசி பாடல் கே

0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் தொடர்பு கொண்ட குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும் அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும் பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறது

பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன
உலகின்

மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாக்ராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச

உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே

ஔவையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மனவுறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணை

ஐந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், வங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும்

0: மூவண்ணக்குடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக்குடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக்கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 12:10. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம். இந்த ரெட்ரோ நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு அழகழகான பாடல் தொகுப்பை எல்லாம் தொகுத்து வழங்கிட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வதையும் விட நீங்களே கேட்டு ரசிச்சிடலாமே. கேட்டுருவோமா இந்த அழகான இனிமையான சுகமான பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே ஆரம்பமாகிறது.

மிக அழகான ஒரு பாட்டுங்க. சில பாட்டு தான் நம்ம எத்தனை முறை வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதுவும் சில பாட்டினுடைய ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங்கே நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல் அப்படின்னு சொல்லணும். இந்த பாடல் பாடல் வரிகளாகட்டும் இல்லையானா காட்சி அமைப்பாகட்டும், இந்த இரண்டுமே ரீவைண்ட் பண்ணி பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டும் இருக்கலாம், கேட்டுக்கிட்டும் இருக்கலாங்க. நீங்கள் எத்தனை பேர் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. பொன்னூஞ்சல் திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்தது. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இமயம் திரைப்படத்திலேருந்து கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியிருப்பது. கண்ணதாசன் இயற்றி மீண்டும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இன்றைய பாடல் தொகுப்பு. இந்த இரண்டு பாட்டை கேட்டபொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் கேளுங்களேன். வருகிற பாடல்கள் அனைத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், இந்த பாட்டை கேட்டுருவோமா?

எப்பொழுதுமே சொல்லுவதுதான், ஒவ்வொரு பாடலை கேட்கும் பொழுதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு இருக்கும். இந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த ஆரம்ப வரிகளான கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், அந்த இரண்டு வரிகள் சரணத்தில் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா, டக டக டகன் குடு குடு குடு குடுன்னு ஓடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்ல பாட்டுங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த இந்த பாட்டை கேட்காம இருந்தால் எப்படி? கேட்டுருவோமே.

இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவினுடைய அந்த ஜோடி குரலில் ஒரு ஹைட்டக்கான ஒரு ஹிட்டான பாட்டு அப்படின்னே சொல்லணும். அதுவும் அந்த ஃப்ளூட் இடையில வர்றதற்கு பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் கௌரவம் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் வந்து என்ன சொல்லுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்குமா அப்படின்னு தெரியலை, அதெல்லாம் போதாது. அதுவும் அந்த ஆரம்பத்தில் அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த எடுக்கப்படுகிற அந்த பாடல் விதமும், அது முடிஞ்ச உடனே அந்த பாடல் தொடங்குகிற இடமும் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைங்க. டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா, கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன், அதே காம்பினேஷன் தான். கேட்டுருவோமே.

0: எல்லாருக்குமே இப்போது தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும்.

0: இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து, அதாவது இந்த நிகழ்ச்சியாகட்டும் இல்லை என்றால் 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியாகட்டும், ரெண்டுலேயுமே வந்து நம்முடைய நேயர்கள் பல பதிவுகளை போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் நாம் அதை எதுவுமே படிக்கலை. அதுவும் இந்த கலக்கல் அரங்கத்தில் ஒவ்வொரு பதிலையும் அவ்வளவு அழகாக அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல, நமக்கு வாசிக்காட்டாலும் கூட பரவாயில்ல, இருந்தாலும் கூட போடுறோம், அது எவ்வளோ ஒரு அவங்களுக்கான ஒரு என்ன சொல்ல அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்றது அதிலிருந்து தெரியும். எல்லோரையும் எல்லோருடைய பதிவுகளையும் படிக்க முடியாட்டாலும் கூட யார் யார் போட்டிருக்காங்கன்னு ஒரு தரம் கிடுகிடுன்னு நம்ம பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டிருக்காங்கங்க. முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலேருந்து கோபால் சமல்பட்டி, அவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டியிலேருந்து கோபால் அவங்க போட்டிருக்காங்க. ரவி கலியபெருமாள், கலை துரைராஜன், சுந்தர பெருமாள் கோயில் கும்பகோணத்திலிருந்து போட்டிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா, அப்புறம் ஏழுக்கிணறு அபுதாகியர், சூளை ரீஜா மனோகரன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், பரிவல்லாக் அவங்க போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், மீண்டும் சூளை ரீஜா மனோகரன், இவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பதில் போட்டிருக்காங்க. ஆகையினால் அடிக்கடி அவங்க பெயர் வருகிறது. சுகுணா, அவங்க வந்து இளமை நாட்டியசாலை ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 9 மணிக்கு நாம் வழங்கிய பாடல் தொகுப்பு, ரொம்ப லேட்டாக படிக்கிறோங்க. சரியா, பிரபாகரன், விடுமுறை தினத்தில் காலை நேரத்தை உற்சாகமூட்ட கலக்கலான பாட்டு புதிருடன் வரும் கலக்கலரங்கம் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, இவங்க எல்லாரும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு பதிலும் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. தொலைபேசியில் இணைப்பு கிடைச்சதுன்னு கூட சந்தோஷப்பட்டிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், சங்கர் சேமங்கலம், நடராஜன் சுப்பையா, சுகுணா, இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு பாட்டும் என்ன பாட்டு அப்படின்னு அவங்க பதிலை இதில் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரோடதையும் இப்போ படிக்கலை, இருந்தாலும் இத்தனை பேர் பங்கு பெற்றிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில். சூளை ரீஜா மனோகரன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கேஎம்காரன் எம்ஜி செல்வகுமார், பெரம்பூர் கமலாஷண்முகம் ஜீவானந்தம், அவங்க வந்து ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்காங்க. டியர் அனௌன்சர், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிளேயிங் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆஃப் த லேட் சிங்கர் எஸ் ஜானகி, த லெஜெண்டரி நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, ஹர் டைம்லெஸ் மெலடிஸ் கண்டினியூ டு டச் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் பிரிங் பேக் செரிஷ்ட் மெமரிஸ். வி ட்ரூலி அப்ரிஷியேட் யுவர் தாட்ஃபுல் சாங் செலெக்ஷன். இட் வாஸ் எஸ்பெஷலி டிலைட்ஃபுல் டு ஹியர் சம் ஆஃப் ஹர் கிளாசிக் சாங்ஸ் தட் வி ஆர் லிசனிங் டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். தேங்க் யூ ஃபார் கீப்பிங் ஹர் Remarkable musical legacy alive and bringing so much joy to us. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எஸ் ஜானகி அவங்க குரலை கேட்டுட்ருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். அன்புராணி, அழகான காலை வணக்கம், பொதிகை மலை சாரலில் குளித்து வந்து கொண்டிருக்கிறேன், அதாவது அந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வீரராகவன், இதயம் மகிழும் கலக்கலரங்கம் இன்றைய தினம் பாடல்கள் சங்கமம் இதமான ஆனந்த ராகங்கள் சுரம் இன்னிசை தந்த பண்பலை அற்புதம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அவங்களும் வந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடலை கேட்பது மனதிற்கு உற்சாகத்தை தருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி நிறைய பேர் போட்டிருக்காங்க, முடிந்தவரையிலும் நாம் நிச்சயமாக வாசிக்கலாம். இன்றைய நம்முடைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்து
2: இலங்கை

இந்த கேட்ட பாடல், இது இடம்பெற்ற திரைப்படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பைலட் பிரேம்நாத். இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜனும் வாணிஜெயராமும் பாடியிருந்தது. இந்த பாடல் இந்த திரைப்படம் எவ்வளவு பிரபலம் அப்படின்னு தெரில, ஆனால் இந்த பாடல் மிக பிரபலம். அதுவும் ஒவ்வொரு ஜோடி குரல்லையும் இந்தந்த பாடல் ஹிட் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே வந்தோம்னா, டி எம் சௌந்தரராஜன் வாணிஜெயராம் அவங்க ஜோடி குரலில் ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு அந்த காலகட்டத்தில், வாலியின் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இதுவும் நல்ல ஒரு ஹிட்டான பாட்டு, இதமான பாட்டு. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பது, இளையராஜாவின் இசையமைப்பில். கேட்டுருவோமா?

இந்த பாடலை கேட்கும் பொழுது, அதாவது ஒரு மேற்கத்திய இசையில் வந்து சிவாஜி கணேசனை நம்ம உருவப்படுத்தி பார்க்கும் பொழுதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சுகமான ஒரு பாடல். ஒரு சில நேயர்களுடைய பதிவுகளையும் பார்த்தலாம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நேயர்கள் கேள்விக்கு பதில் போட்டி போட்டு செல்வது வியக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் அவங்க வந்து கலக்கலரங்க நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடல் கேட்பது உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மேலப்பேடு தயாளன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சுகுணா, கோபால் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு பதிவுகள் போட்டுட்ருக்காங்க அப்பருந்து. அதுக்கடுத்து மாலினி தேவி அருணாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகன அள்ளி கோவில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஜெயக்கொடி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 102.3 தமிழ் வானொலியில் காலை 9 முதல் 10 மணி வரை கலக்கலரங்கம். இந்த நிகழ்ச்சியை நமது நேயர்கள் எண்ணம் இணைக்கின்ற வகையில் பல வண்ண நிகழ்ச்சிகளாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் பொறுமையாகவும் வழங்க வந்திருக்கும் ஆர்ஜே ராமலட்சுமி அவர்களுக்கு நிலையத்தாருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவங்க வந்து சூப்பர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது விஜயா பார்த்தசாரதி அவங்கெல்லாம் பாடலுக்கு அந்த நிகழ்ச்சியில் பாடல் என்னென்ன பாடல் நம்ம கேட்டோமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 9 முதல் 10 மணி வரை நிகழ்ச்சிக்கு சுகுணா, சூளை, ரீஜா, மனோகரன், மாலினி தேவி, அருணாச்சலம், நடராஜன், சுப்பையா, ஹேமலதா, அதே மாதிரி கமலாவரதன். ஹேமலதா மீண்டும் நமக்கு வந்து சூப்பர்னு ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்காங்க. கமலாவரதன், பர்வதவர்தினி, சூளை, ரீஜா, மனோகரன், மாலினி தேவி, அருணாச்சலம், நடராஜன், சுப்பையா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், செந்தில், கண்ணன், ஷோபா இவங்க எல்லாருமே அந்த பாடல் நிகழ்ச்சியில் அவங்க என்னென்ன பாடல் அப்படின்னு நமக்கு பதிலளிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நமக்கு ஃபோனில் வந்து தான் பதிலளிக்கணும்னு இல்லை, எங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டா போட்டியோடு அவங்க பதிலளிச்சிட்ருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், கமலாவரதன், நடராஜன், சுப்பையா, மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி, அருணாச்சலம், சூள, இரீஜா, மனோகரன், கமலாவரதன், ஹரிராம் இவங்க எல்லாரும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அந்த 9 மணியிலிருந்து 10 மணி வரை நிகழ்ச்சிக்கு நமக்கு பதில் அளிச்சிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 12:39 நிமிடம் 25 நொடி.

நேரம் இப்பொழுது 12:39 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்திகள் 12:40 இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான்

0: நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்ரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
0: அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
0: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
1: சாதனையாளர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
0: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 7 என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள்.

0: நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், ராணுவ படையினரின் தன்னலமற்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வழியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சங்கருக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனாகர் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
3: ரெட்ரோ நேரம்.

இன்றைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடைக்கால கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த சில திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் ஒரு நல்ல பாட்டு அப்படின்னே சொல்லணும். அதுவும் வந்து இந்த பாட்டை நம்ம டக்குன்னு கேட்கும் பொழுது இது இளையராஜா இசையமைத்ததா எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா இளையராஜா எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரியே இசையமைச்சிருக்காரோ, அந்த பாணியில் இருக்கணும்னு இசையமைச்சாரோ நமக்கு தோணும். ஒவ்வொருவருடைய தோற்றம் தானே இது இல்லையா? அது என்ன படம் கேட்டுருவோமே.

தீபம் திரைப்பட பாடல் டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருந்தது. புலமைப்பித்தன் எட்டு இளையராஜாவின் இசையமைப்பில் இப்படிப்பட்ட பாட்டை கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நம்முடைய நேரம் அனுமதிக்கணும் இல்லையா? ஆகினால ஒரு

நல்ல பாடல். இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாம் முழுமையாக ஒளிபரப்பலாம். இன்றைக்கி நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை உங்களுக்காக வழங்கினோம். நிச்சயமாக இந்த காலகட்டத்து பாடல் வந்து பாட்டெல்லாமே ஏ கிளாஸாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த பாட்டை, இந்த பாடல் தொகுப்பை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் ஒரு மணி.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த பண்பலைகளிலும் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கேட்க இருக்கிற நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக 2 எண்கள் இருக்குது. ஒரு எண்ணில் ஆண் நேயர்களும், நம்ம காலையிலேயே சொன்னோம், மற்றொரு எண்ணில் பெண் நேயர்களுமாக தொடர்பு கொள்ளலாம். முதல் எண் ஆண் நேயர்களுக்கு 2952-0853. இரண்டாவது எண் பெண் நேயர்களுக்கு 2838-9871. இந்த எண் பெண் நேயர்களுக்கு. நேயர்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து மதுரை வீரன், பாடல் வந்து ஆடல் காணீரோ, எம்எல்வி அம்மாவும் லீலாவும் பாடிட்டு போகுது மேடம்.
0: நிச்சயமா சூப்பர் பாட்டு. இதோ உங்களுக்காக அந்த பாட்டு.
2: தேங்க்யூ மேடம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: என்ன
0: பாடலமா வேணும் உங்களுக்கு?
1: நாட்டுப்புற பாட்டிலிருந்து நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நான் படிக்கிற கேள்வி அந்த பாடல்.
0: நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாடல் வேணுமா?
1: அது போடுங்க. மனோரமா பாடினது.
0: சரி சரிம்மா, ஓகே.
1: சரிங்க மேடம்.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
2: தொலைபேசி எண் 0442915549.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 30ஆம் தேதி,
3: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 5ஆம் தேதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவு

நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: கேளு மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா, தின் தின் திண்டா, தும் து திண்டா, தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். எப்படிலாம் குழலு, நீயே வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்ட வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்?
1: வேலு மேடம், கந்தன் ஜவடி.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வழங்கலாம்?
1: கந்தன் கருணை.
0: அந்த படத்துல
1: அறுபடை வீடு கொண்டாந்து அந்த பாட்டு பாடுங்க.
0: சரி போட்டுருவோமா? நன்றி மேடம்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: விஜயா பேசுறேன் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: களத்தூர் கண்ணம்மால இருந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாட்டு வேணும்.
0: சரி, வழங்கிடலாம். எல்லாரும் ஒரே பக்தியிலேயே இருக்கீங்க, கேட்டுருவோமா அடுத்த பாட்டை? சரி
1: மேடம்,
0: நன்றி.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், என்ன பாட்டு வேணும்?
1: நரசிங்கபுரத்துல இருந்து பொன் கதிரவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் ஆசை முகம்.
0: பாட்டு என்ன?
1: எத்தனை பெரிய மனிதருக்கு அந்த பாட்டுமா?
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம், வித் பாரதி தமிழ்.
2: ஆயிரம் வழக்கு ரவி.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
2: வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து மேகம் கருக்கையிலே புள்ள மேகம் தீரழுதிய அந்த பாடல் மேடம்
1: கேட்டுருமா?
2: கேட்டோம், நன்றி மேடம்.
3: ஆஹா.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம், நான் பம்மல் காமராஜபுரம். புஷ்பா.
0: புஷ்பாமா சொல்லுங்க, என்ன பாட்டு? சரிம்மா, என்ன பாட்டு?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு அன்பு கரங்கள் படம் பேரு. பாட்டு வந்து, காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். அந்த பாட்டு பாடு.
0: கொஞ்சம் சோக பாட்டா இருந்துக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. சோகம் வாழ்க்கையில சோகமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும்மா,
1: இல்லையா?
0: வழங்கிடலாமா?
1: வழங்கிடலாம் மேடம்.

0: நேயர்களே, இந்த பாடலை மற்றொரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒலிபரப்புகிறோம். நல்ல ஒரு பாடல். இன்றைய நம்முடைய பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இந்த பாடல் தான்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: ஏஹே, எப்படி இருக்கப்பா? என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ, வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, பைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து காலையில் 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், அப்புறம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு வரிசையாக வலம் வந்தது. நிச்சயமாக இன்றைய கலக்கலரங்கத்திற்கும் நம்முடைய நேயர்கள் ஃபோனில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபேஸ்புக் வாயிலாகவும் நிறைய பேர் அவங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லா பதிலையும் நம்மால் படிக்க முடியாவிட்டாலும் அவர்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி ரெட்ரோ நேரத்தில் இன்று சிவாஜி கணேசன் நடித்த சில திரைப்பட பாடல்கள், அதாவது இடைக்காலம், அந்த காலகட்டத்தை வச்சுக்கலாம், அந்த காலகட்டத்தில் வெளிவந்த சில திரைப்பட பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தோம். அந்த பாடல்களையும் அனைவருமே ரசிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய பதிவுகளிலிருந்து தெரிகிறது. நிறைய பதிவுகள் இருப்பதால் அந்த பதிவுகளை படிப்பதற்கு நம்முடைய நேரம் அனுமதிக்கவில்லை. நிலையத்தில் நேரம் 1:43:40.

நேரம் 1:44:40. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் இடம்பெறும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார்.

0: இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் வினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறார். ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
1: 2047 ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர், கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டிமண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
3: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தமரவும் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும். என்னன்னா, எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளை பாதிப்பில்லாத வண்ணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்றப்போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து விளைவில் நாங்கள் அறிவிப்போம்.
1: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும், சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்பாட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய

மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஆர்ஜே லே ராமலட்சுமி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நேரம் 2 மணி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில உங்களுக்கு பாடல்கள் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே தத்துவ பாடல்களாக தான் இருக்கும்போது அந்த தத்துவ பாடல்களில் கொஞ்சம் சோகம், அதே நேரத்தில் கொஞ்சம் வேகம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாட

இதோ உங்களுக்காக ப விஜய் வரிகளில் பரத்வாஜ் இசையில் சித்ரா குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

ஸ்னேகன் வரிகளில் பரத்வாஜ் இசையில் பரத்வாஜ் பாடிய பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமிழ் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் படையப்பா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

2:22 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க காசி திரைப்படத்திலிருந்து மும்மேதா வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல், இளையராஜா இசையில்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித்பாரதி தமிழ் FM 102.3
2: எந்தம் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிகழ்ச்சி 2.3 பாரதி தமிழகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் ஈ

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

ஓகே, ஸ்னேகன் வரிகளில், கார்த்திக் குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில், மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 101.6, கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை மற்றும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாடல் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எஸ்பிபி குரலில், வைரமுத்து வரிகளில், அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். 2:48 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜா எழுதி இசையமைச்சு பாடியிருக்காங்க. சொல்ல மறந்த கதை திரைப்படத்துல இருந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்பவே கேட்டுடுவாங்க.

0: பி, ரொம்ப நாளா என் மனசை உறுத்திட்டு இருந்த கேள்விய உங்ககிட்ட கேட்க போறேன், எனக்கு அந்த பதில கொடுக்க முடியுமா சொல்லுங்கண்ண. உங்களுக்கு சொல்லாம யாருக்குன்னு சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த இந்திய ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதுல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா?
1: ஆனா என்னன்னு எப்படி கேட்டுட்டீங்க?
0: இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குன்னு எட தப்பி சொல்றீங்க. ஆமாண்ண, இது மட்டும் இல்லண்ண, இன்னும் ஏராளமான விஷயம் கூட நீங்க கேட்கலாம்னு. தம்பி, முன்ன ஒரு கேள்வி கேட்டல்ல, அந்த மாதிரி எட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நீங்க கேளுங்கண்ண, எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்கண்ண. தம்பி, நமக்கு ஏராளமான இசைக்கருவிகளை தெரியும். அதுல செஞ்சம் அப்படிங்கிறது எந்த இசைக்கருவியோட பேரு? ஆனா இது போன வாரம் கூட நான் கேட்டேன். எட தம்பி சொல்ற, அங்க ஒரு இடம் இருக்குன்ற, போன வாரம் கேட்டட்ற, எங்க கேட்டே? நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லியும் காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குண்ணா. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஆமாண்ண தம்பி, எனக்கு ஒரு நல்ல வழிய சொல்லிட்டேன். அது நல்ல வழி மட்டும் இல்லண்ண, புது வழி கொடுங்க. ஆமா தம்பி, மறக்காம கேளுங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
4: பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் என்பது வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய மின் உற்பத்திக்கான தகடுகளை நிறுவுவதற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாகும். 2024 பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் நாட்டின் மின்சக்தி உற்பத்தியில் விரைவான வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகளை அமைப்பதற்கு பிணையில்லாமல் 2,00,000 ரூபாய் வரை 6.75% குறைந்த வட்டி விகிதத்தில் 12 பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடனுதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் 100 மரங்களுக்கு இணையான வகையில் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா எதிர்காலத்தில் தூய்மையான, பசுமையான, தற்சார்புமிக்க நாடாக உருவெடுக்க வழிவகை செய்கிறது. இந்த திட்டம் பல மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. குறிப்பாக சண்டிகர் மற்றும் டாமன் மற்றும் டயூ ஆகியவை அரசாங்க கூரை சூரிய மின்சக்தி இலக்குகளில் 100% அடைந்து சுத்தமான எரிசக்தியை ஏற்றுக்கொள்வதில் நாட்டை வழிநடத்துகின்றன. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் சிறப்பாக செயல்பட்டு ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. 2026-27 1 கோடி வீடுகளை அடையும் இலக்கை கொண்டு இந்த திட்டம் சீராகவும் சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களிலும் முன்னேற்றத்தை அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தில் பங்கேற்கும் குடும்பங்களுக்கு பல குறிப்பிடத்தக்க

0: நிலைமைகளை வழங்குகிறது. வீடுகளுக்கு இலவச மின்சாரம் இந்த திட்டத்தின் மூலமாக, மானிய விலையில் சூரிய மின் தகடு கூரைகளை நிறுவுவதன் மூலம் வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குகிறது. இது அவர்களின் ஆற்றல் செலவுகளை கணிசமாக குறைக்கிறது. அரசாங்கத்திற்கான குறைக்கப்பட்ட மின்சார செலவுகள் சூரிய மின்சாரத்தின் பரவலான பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த திட்டம் அரசாங்கத்திற்கு ஆண்டுதோறும் 75,000 கோடி ரூபாயை மின்சார செலவை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய போர்ட்டல் மூலம் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சூரிய சக்தி கூரையை நிறுவுவதற்கு பொருத்தமான விற்பனையாளரையும் தேர்ந்தெடுக்கலாம். இந்த திட்டத்தின் மாதிரி சூரிய கிராமம் கூறுகளின் கீழ் இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி சூரிய கிராமத்தை நிறுவுவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த முயற்சி சூரிய ஆற்றலை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதையும் கிராம சமூகங்கள் ஆற்றல் தன்னிறைவை அடைய அதிகாரம் அளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூறுக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாதிரி சூரிய கிராமத்திற்கும் 1 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் உள்ளது. இது மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சூரிய சக்தியை அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. இந்த திட்டம் 1 கோடி சூரிய சக்தியால் இயங்கும் வீடுகள் என்ற அதனுடைய லட்சிய இலக்கை அடையும் பாதையில் உள்ளது. கணிசமான மானியங்கள், எளிதான நிதி விருப்பங்கள் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பயன்பாட்டு செயல்முறையை வழங்குவதன் மூலம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இந்தியா முழுவதும் உள்ள வீடுகள் குறைந்தபட்ச நிதி சுமையுடன் சுத்தமான எரிசக்திக்கு மாறுவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. மின்சார செலவுகளை குறைப்பதை தாண்டி இந்த திட்டம் எரிசக்தி தன்னிறைவு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வளர்த்து வருகிறது. இது இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி மாற்றத்தில் ஒரு முக்கிய தூணாக அமைகிறது.
1: நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 விவித் பாரதி தமிழ் FM 3 மணி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருக்கிற பாடல்களை ஃபர்ஸ்ட் பாட், அதாவது முதல் பாடல் கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாமரை வரிகளில், பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், ஹரிஷ் ஜெயராஜ் இசையில், காக்க காக்க திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

3:12 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். லாஸ்ட்டாக பாடல் நீங்கள் கேட்டீங்க யுகபாரதி வரிகளில், ஹரிஷ் ஜெயராஜ் இசையில், நிக்கில் மேத்யூ சின்மை அண்ட் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், தாண்டவம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் முத்துக்குமார் வரிகளில் சைந்தவை குரலில் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. 3:25 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்ருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்எல் வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இது தாமரை வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் பச்சை கிழி முத்திச்சரம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்எம்.

நெப்போலியன் வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில் கார்த்திக் நிதேஷ் கோபாலன் அண்ட் மாயா பாடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. 3:36 ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் முத்துக்குமார் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல், ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

நான் முத்துக்குமார் வரிகளில் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகமல். அடுத்த பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் தான் எழுதியிருக்காங்க. சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ்குமார் வந்துட்டு பாடியிருக்காங்க. உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக. தாமரை வரிகளில் சுதா ரகுநந்தன் பாடியிருக்காங்க, ஹரிஷ் ஜெயராஜ் இசையில், வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இன்னும் 5 நிமிடத்தில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன், இணைந்திருங்கள்.

0: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பல விதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி தமிழகமில் நேரம் 4 மணி.

0: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

பேச ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். எப்பவும் போல தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாட போகிறீங்க. என்ன விளையாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம எப்பயும் விளையாடுற விளையாட்டு தான். நான் என்ன நம்பர் சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே தலைகீழாக சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் கவனமாக நீங்கள் விளையாடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு 85 அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை 58 அப்படின்னு சொல்லணும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க 5 மணி வரைக்கும். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், இந்த மாதிரியான விளையாட்டை இந்த மாலை நேரத்தில் அப்படி ஜாலியாக விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952 0853

மூன்று அல்லது 2838987171 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085353 ஆர் 2838987171 இந்த நம்பருக்கு. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து புஷ்பவன குப்புஸ்வாமி அண்ட் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு நம்ம நேயர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. வாங்க நேரடியா போய் விளையாட ஆரம்பிச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன் சேவை ஜெய சிவன் குடமாட்டப்பட்டிமா.
0: தேங்க்யூ சார். விளையாடலாமா?
1: விளையாடலாமா?
0: 12 21 வேகமா சொல்லணும், யோசிக்கவே கூடாது சார் பிளீஸ். 24
1: 24 24 42 42
0: என்ன மாதிரி நீங்களும் விளையாடக்கூடாது, நான் மட்டும்தான். எஸ் சார், வணக்கம் சொல்லுங்கள்.
2: பாபுராஜபுரம், முகமது இக்பால், ராகிலா.
0: தேங்க்யூ சார். விளையாடலாமா?
2: விளையாடலாங்க.
0: 56 65 63 36 42 அப்படிலாம் யோசிக்க கூடாது. 24 அப்படி எப்படி நீங்க முன்னாடி சொன்னீங்களோ அப்படி வேகமா வரணும். ஓகேவா சார்?
1: உங்களுக்கான நம்பர் 72 26
0: நன்றி, வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: 42
3: 24.
0: Thank you. Okay. வணக்கம்.
4: மேடம்.
0: Yes sir.
4: தாபால் பெட்டி தலவெங்கட் மேடம்.
0: அது எங்க இருக்கு தாபால் பெட்டி?
4: தாம்பல் பெட்டிங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தாம்பல் பெட்டி. ஓகே, தேங்க் யூ சார். வெங்கட் சார், டன். விளையாடலாமா?
4: ஆ ஓகே மேடம்.
0: 51 15 ஸ்பீட் ஸ்பீட் சார் ப்ளீஸ். 52 25 66 66 76 தொடர்ந்து விளையாடலாம் நேயர்களே. உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது. உன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல், வாலி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: 4:18 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்ம நேரில் கூட பேசலாம். வணக்கம்.
2: உங்களுக்கான
1: நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணி 90 சொல்லணும்.

0: பத்தொம்போதுன்னா நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணி 99.99 சொல்லணும். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
1: வணக்கம். திங்கள் பற்றி விவேஸ் கண்ணன்.
0: எஸ் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் சோகமா? வேணாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, 24.
2: உங்களுக்கான
0: நம்பர் 36 63 42 24 59
2: 96 99 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10
0: ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஓடி வந்துருங்க தூரமாக பார்க்கலாம். ஆ, நீங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா தான் நான் பேசுறது கேட்கும், இல்லைன்னா நீங்கள் லேட்டாக தான் சொல்லுவீங்க பதில். சொல்லுங்க. என்னது சரிங்க மேடம், ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? நீங்கள் இப்படியே இருங்க, நான் வந்து அடுத்த நேர்கிட்ட பேசிட்டு வரேன். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க இல்லை ஆஃப் பண்ணிடுங்க. எஸ் சார், வணக்கம்.
3: நான் ரெட்டிஸ்லேருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனி சார், சொல்லுங்க மேடம். பார்க்கலாம்
0: பாஷா சார், நம்ம விளையாடலாமா? உங்கள் பேர் பெருசாக இருக்கிறதுனால நான் எனக்காக ஷார்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா?
3: இல்லை சார், உண்மையிலே என் பேர் ஹயாத் பாஷா தான், என் மனைவி பேர் ஜெய்புனி சார், அதனால ரெண்டும் இணைச்சி சொல்லுவேன்.
0: ஓ மை காட், ஓகே சூப்பர். விளையாடலாமா?
3: விளையாடல மேடம்.
0: உங்களுக்கான நம்பர்
3: 63 36.
0: வேகமாக சொல்லணும் சார். 92
3: நன்றி,
0: வணக்கம். சொல்லுங்க.
4: வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம்
0: இசைகர் சார், விளையாடலாமா?
4: முன்னாடி
0: இருக்கிற அடுத்த ஆர்ஜே என்ன திட்டுறாங்க, நீங்க என்னடா கேக்கலையா? உங்களுக்கான நம்பர் 56 சொல்லுங்க. நன்றி, அடுத்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும் இதே காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இந்த கஷ்டமான விளையாட்டை விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கான போன் நம்பர் இதோ காத்து கொண்டு இருக்கிறது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, என்னடா அது காணாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். 2952-0853 அல்லது 2838-9871 மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் சங்கர் மகாதேவன் அண்ட் வசந்திரதாஸ் பாடிய பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேயர்கள் கூட நம்ம நேரடியாக விளையாட போயிடலாம். வணக்கம். ஓகே, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டீங்களா? வணக்கம். எஸ் சார், நீங்க விளையாடுறத பொறுத்து தான் நான் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போறதும். பரவாயில்லையா?
2: வணக்கம்.
1: எஸ் மேம், தேங்க்யூ. விளையாடலாமா? நன்றி, நல்லதா விளையாடுங்க. சூப்பர். ஓகே, வணக்கம்.
3: வணக்கம்.
1: எஸ் சார், சொல்லுங்கள், யார் எங்க இருந்து?
3: விளையாட
1: போயிடலாம் நேரடியா. நானும் ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்ல. ஓகே, விளையாடலாமா சார்? உங்களுக்கான நம்பர் 31. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்
1: மேடம். எஸ் சார், விளையாடலாமா?
4: விளையாடலாம் மேடம்.
1: உங்களுக்கான நம்பர் 61. 16. அப்பல்ல ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இன்னும் காஃபி குடிக்கல, அப்புறம் மண்டை சூடாயிடும். பரவாயில்லையா? ஸ்பீடா அப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ சார். 32.
4: 23.
1: 36.
4: 63.
1: 46.
5: 26.

ஓகே பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஓகே தொடர்ந்து நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்க வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இதோ ஜில்லின்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கூட விளையாடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: எஸ் மேம். ஹலோ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க.
2: ஸ்லோவா கேக்குது மேடம் சவுண்ட்.
1: என்னோட சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா கேக்குதா? எல்லாரும் வால்யூம் ஏத்திக்கங்க பாக்கலாம். நான் ஃபுல் வால்யூம்
2: வச்சிருக்கேன்.
1: சொல்லுங்க மேம், எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: தெருவுல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி மேம், விளையாடலாமா?
2: வணக்கம்.
1: அடுத்த நம்பர்
3: 32.
1: அடுத்த நேயர் வணக்கம். பாண்டிச்சேரியில இருந்து
3: சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார், ஓகே, விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
1: உங்களுக்கான நம்பர் 54.
3: 45.
1: வேகமா சொல்லுங்க, நான் இது வந்து யோசிச்சுட்டே சொல்லிட்டேன் அதனால. 66.
3: நான்
1: 66 என் கூட வந்துகிட்டே இருக்கேன், ஏன்னே தெரியவே இல்லை. 79. ஓகே, ரொம்ப நன்றி.
3: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார். வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம். திருத்தணி தமிழேந்து பேசுகிறேன்.
1: எஸ் சார், விளையாடலாமா? உங்களுக்கான நம்பர் 56.
4: 65.
1: 58.
4: 85.
1: 93.
4: 39.
1: நன்றி. ஓகே, அடுத்து நம்ம வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. மணி அமுதன் எழுதியிருக்காங்க, சி சத்யா இசையமைச்சிருக்காங்க. பழனி அம்மாள் அண்ட் சின்ன பாடிய பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்தில இருந்து இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: 4:47 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி 102.3 பாரதி தமிழ் FM. நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம். எஸ் சொல்லுங்கள், யார் எங்கிருந்து? உங்களுக்கான நம்பர் சொல்லட்டுமா சார்? உங்களுக்கான ஸ்டார்டிங் நம்பர் 39. ஆமா,
1: 93.
0: நம்பர் கரெக்டா கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எஸ் மேம்,
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: ஓகே, விளையாடலாமா?
2: நீங்க எழுதி கரெக்டா சொல்றீங்க, நாங்க உங்களை கேட்டுதானே சொல்லணும்.
0: கேட்ட உடனே பதில் சொல்லணும். ஆ ஊ அப்படி டைம் எடுத்துக்கிறது. இப்ப நீங்க என்கிட்ட கேளுங்களேன், நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். ஓகே.

0: விளையாடலாம். இந்த கேமோட விதிமுறையா அதான், அப்பதான் நீங்க அவுட் ஆவீங்க. யோசிச்சு யோசிச்சு சொன்னா
1: நிறைய நேர்கள் பேசுறோம்.
0: ஓகே சார், விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம் மேடம்.
0: 29
1: 28
0: 29னா 28ஆ? 29னா 92 அப்படி சொல்லணும்.
1: ஆ, 95.
0: என்னது 95ஆ? அதாவது சொல்கிற நம்பரை அப்படியே திருப்பி சொல்லணும். 29னா 92 அப்படி. ஓகேவா சார், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. தேங்க்யூ.
1: நன்றி
0: நன்றி சார். வணக்கம்.
2: கும்பகோணம் கார்த்திக்
0: சார், விளையாடலாமா? உங்களுக்கான நம்பர் 85
2: 63
0: 91 90
2: 09
0: நன்றி.
2: ஓகே,
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: எஸ் சார், ஹலோ.
3: கும்பகோணத்துல இருந்து கார்த்திக் மேடம்.
0: மறுபடியும் கார்த்திக், அப்பதானே கும்பகோணத்துல இருந்து பேசுனீங்க, அப்படி இல்லையா? வேறவர் பேசினாரா? எனக்கு ஒரே கார்த்திக் கார்த்திக் பேர் மட்டும் தான் கேக்குது. விளையாடலாமா சார்? உங்களுக்கான நம்பர் 41 42 24 36 63. தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா உடனே நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஓகே, அதனால தான் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. மணி சர்மா இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், சுரா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். 4:56 ஆயிடுச்சு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் வந்து நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் நமக்கு டைம் இல்லை, அதனால் மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு நாள் நம்ம விளையாடலாம். உங்கள் அனைவரையும் அடுத்து நான் 6 பக்தியாக வந்து பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், இதோ அஞ்சான் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

பூந்தென்றல். அனைத்து நேயர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் எப்போதும் போல் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பேசுவோம், உரையாடுவோம், சில கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்வோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான தலைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீச்சல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. அதை பற்றி நீங்கள் விவாதிக்கலாம். உங்களுக்கு நீச்சல் தெரியும்னா உங்களுடைய நீச்சல் அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். தெரியாது அப்படின்னா அதனுடைய அவசியத்தை பற்றி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கணும். நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னா 0444-28-38-38-9-8-7-1. இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். மறுபடியும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காக தொலைபேசி எண்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன். 0444-29-52-0853 மற்றும் ஒரு எண் 0444-28-38-9-8-7-1 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம்.

0: நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்து எழுதிய பாடல் தேவாவின் இசையில் ஒலித்தது. ரொம்பவே அழகான தொடக்கம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இதே மாதிரியான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர்ஜே கனிமொழி காற்றலையின் நேரலையில் இணைந்திருக்கிறேன். நேரலை இன்றைய தலைப்பு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரிந்திருந்தால் உங்களுடைய நீச்சல் அனுபவங்களையும், தெரியலை அப்படின்னா அது குறித்த அவசியத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி 0449 5202 0853 அப்படிங்கிற நம்பருக்கும், அந்த நம்பர் கிடைக்கலனா இன்னொரு நம்பர் இருக்குது, 0444283891 இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசலாம். அதே போல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்ல கேட்டுட்ருக்க நேர்கள் எல்லாருமே இந்த விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
1: மணப்புறையிலிருந்து மேடம்.
0: சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க.
1: பிரபு மேடம்.
0: பிரபு சார் சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
1: நீச்சல்லாம் தெரியாது மேடம்.
0: நீச்சல் கத்துக்கல அப்படின்னு என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா?
1: விக்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் போற வேலை இல்ல மேடம்.
0: கவலையும் படல, நீச்சலும் தெரியாது. சரி, நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு இல்லாட்டி உங்களுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி மற்றவர்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணம் இருந்திருக்கா?
1: எங்க அண்ணன் குழந்தைங்க எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க மேடம்.
0: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்
0: சார். சொல்லுங்க, நீச்சல் தெரியுமா உங்களுக்கு?
2: நீச்சல் சர்வீஸ்ல அடிச்சது உண்டு மேடம், குளத்துல. இப்பெல்லாம் குளம் குட்டையே கிடையாது குளிக்கிறதுக்கு.
0: ஆமா, எங்க போறது, தண்ணியே இல்லையே.
2: ஆமா, பாத்ரூம் குளியல் ஆயிட்டு. ஒரு நேரத்துல பாத்ரூம் குளியலுக்கு ஆசைப்பட்டோம், அப்ப குளத்துல போய் குளிப்போம். ஒரு நாள் காலையில போனோம்னா சாயந்தரம் மத்தியானம் வரையும் குளிச்சுட்டு அப்படியே தண்ணியில கையை அப்படியே கையை வச்சுட்டு மல்லாக்க படுப்புவோம், அப்படியே குளத்தையே சுத்தி வருவோம். அது சின்ன பிள்ளை செய்யறது.
0: அப்ப உங்க ஈடு வயசு இருக்கிற எல்லாருமே வந்து நீச்சல் அடிப்பாங்க இல்லையா?
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: நான் சோசியல் வர்க்கர் அந்தோனியா.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: ஆ, நீச்சல் தெரியும். நான் சிறு வயசா இருக்கும்போது நம்ம கிணறு இருக்கும், நம்ம வயல்வெளிங்கள பெரிய பெரிய கிணறு வச்சிருப்பாங்க. அந்த பெரிய கிணறுல நீச்சல் பழகிட்டு நான் ரெண்டு மூணு பேருக்கு சின்ன பசங்க கயிறு கட்டி விட்டுருவோம், இடுப்புல கயிறு கட்டி குதிக்க சொல்லுவோம்,
0: அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம்.
3: அவங்களுக்கு குதிச்ச உடனே அவங்க அப்படி கையில புடிச்சுட்டு அப்படி நீந்திட்டே வருவாங்க, கை காலை இது பண்ணி சொல்லி கொடுத்துட்டு.
0: இப்ப உங்களுடைய குழந்தைகள்லாம் எப்படி நீச்சல்ல? எப்படி
3: அவங்களும் நல்லா அடிமை நீச்சல் அடிப்பாங்க.
0: எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டீங்க?
3: எல்லாம் கத்து கொடுத்தாங்க.
0: உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த அனுபவம் மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்குதா இப்போ?
3: கிடைக்குது.
0: கிடைக்குதுங்களா? நீங்க கிராமத்திலேயே இருக்கீங்க? ரொம்பவே முக்கியமான விஷயம் நீச்சல் அப்படிங்கிறது. நீரின்றி

யாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த உலகத்தினுடைய மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதே நீர் தான். அதனால தான் அதிகமாக வந்து இந்த நம்முடைய தொழில் சார்ந்தது எல்லாமே இந்த ஆத்தங்கரை கடல் சார்ந்தது. இதில் வந்து அதிகமான முக்கியத்துவத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறை சேர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி நீரோடு நாம் அதிக புழக்கத்தில் இருக்கிறோம். அப்போ நீரை வந்து நம்ம வந்து அதில் பயணம் பண்ணும்போதோ இல்லை அதில் வந்து வேறு ஏதாவது பண்ணும்போதோ அந்த நீரில் நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நீரில் கடல் மாதிரியான பெரிய நீர்நிலைகளில் நிறைய உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுப்பதற்கு நீச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியம். ஒரு காலகட்டத்தில் கிணறுகள், குளங்கள், ஆறுகள், ஏரிகள் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் நீர்நிலைகள்லாம் நம்முடைய பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியோடு அதை ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடி அந்த விளையாட்டோடு சேர்ந்து இந்த பயிற்சியையும் எடுத்துக்கிட்டு உயிர் காப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்தினோம். அது எதுவுமே இன்றைக்கி வந்து இல்லாமல் போச்சு. அது ஒரு தனி கலையாக மாறி அது ஒரு ஏதோ ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அது கவனம் பெறாமல் எல்லோராலும் ஒதுக்கப்படுகிறது. அதனுடைய அவசியத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீச்சலுடைய அவசியங்கள் பற்றி நேயர்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: விஐபி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் ரஞ்சித் பரோட் அவர் வந்து இசையமைத்த பாடல் அது. நேரம் 5:19. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இதில் வந்து நீச்சல் குறித்த அவசியங்களுக்கான ஒரு கலந்துரையாடல் தான் நம்முடைய நேயர்கள்கிட்ட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க உங்களுடைய நீச்சல் அனுபவம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: மேம், நீச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான்
0: மேம்.
1: எல்லாருமே அந்த நீச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதா வேணும்.
0: என்னுடைய
1: குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய மாமா பசங்க, சித்தம்மா பசங்க, அவங்க எல்லாருமே நீச்சல் அப்படிங்கறத கத்துக்கிறாங்க. ஈவன் மாமாவுடைய பொண்ணு அவ்வளவு சூப்பரா நீச்சல் அப்படிங்கறத கத்துக்கிறாங்க மேம்.
0: வந்து
1: சேஃப்டி பர்பஸ் தான், நீங்க சொன்ன மாதிரி நீச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு ஊக்குவிச்சு கத்துக் கொடுக்கறோம். இது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆகவும் இருக்கு மேம், அதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆகவும் இருக்கு. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு மேம். எல்லாத்தோட சில சமயம் அந்த தற்காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். நம்மளுடைய சேஃப்டியோட மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் அப்படின்னா அவங்களை டக்குன்னு காப்பாத்துவதற்கு அந்த நீச்சல் அப்படிங்கறது இளைய தலைமுறையினருக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல.
0: கண்டிப்பா,
1: எல்லாருக்குமே அந்த ஒரு நீச்சல் அப்படிங்கறத கத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலயே இளைய தலைமுறையிற்கு கத்து கொடுக்கறோம் மேம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேம்,
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நீச்சல் தெரியுமா இல்ல தெரியாதா? நீச்சல் தெரியல அப்படின்னா அதனால நீங்க என்ன துன்பப்பட்டீங்க, அதனுடைய அவசியம் சொல்லணும். சொல்லுங்க. நீச்சல் தெரிஞ்சா ஒரு நம்பிக்கையோட தண்ணியில இறங்கலாம் இல்லீங்களா? சரி சரி, மகிழ்ச்சியா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம், கலாம்மா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் நீச்சல் எல்லாம் தெரியுமா?
2: என் தம்பி கத்துறாங்க நீச்சல, அவன் சொன்னீங்க படிக்கிற காலேஜ் படிக்கிறான், அவன் நீச்சல் தெரியாது.
0: நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா?
2: பயந்துகிட்டே
0: கத்துக்காம இருக்கீங்களா?
2: பயப்படாம
0: கத்துக்கோங்கம்மா, துணிஞ்சு செய்யுங்க சரிங்களா, ஒண்ணும் ஆகாது. மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: நான் வேதாரண்ய வட்டம் கத்திரிப்புளத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
0: பாக்யராஜ் சார் சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: எனக்கு நீச்சல் தெரியும் மேடம், நான் டெய்லி 10 நிமிஷம் நீச்சல் பண்ணுவேன் மேடம்.
0: டெய்லியுமே? வா.
3: ஆமா.
0: ஓ, அது ஒரு பழக்கமாவே வச்சிருக்கீங்க.
3: எங்க ஊர்ல வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குளம் இருக்கு மேடம்.
0: ஓ, வீட்டுக்கு ஒரு குளம். ஓ, ரொம்ப பசுமையான ஊர். என்ன ஊருங்க சார்?
3: கத்திரிப்பு.
0: கத்திரிப்புவா?
3: கத்திரிப்புளம்.
0: கத்தரிக்குளம். அது எந்த சைடுல இருக்கு அந்த ஊர்?
3: வேதாரண்யத்துல இருந்து 13 கிலோமீட்டர் எங்க ஊருக்கு வரணும்.
0: ஓ மகிழ்ச்சி, வீட்டுக்கு ஒரு குளம் வச்சிருக்கீங்க.
3: வேளாங்கண்ணில இருந்து 40 கிலோமீட்டர்.
0: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அப்ப கட்டாயம் வந்து நீங்க நீச்சல் பழகுறீங்க டெய்லியுமே.
3: ஆமா, நான் வந்து ஒரு 7 மணிக்கு போனா 8 மணிக்கு தான் குளத்தை விட்டு வெளியாகும்.
0: அப்ப உங்க குடும்பத்துல உங்க ஊர்ல அதிகபட்சமா எல்லாருக்குமே வந்து நீச்சல் தெரியும் இல்லையா?
3: ஆமா ஆமா.

0: வீட்லயும் ஒரு குளம் இருக்கும்.
1: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார்.
0: என்னோட பிள்ளைங்க எல்லாம் என் தோளில சுமந்து நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஓ மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. அதாவது நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுண்டலி இந்த மாதிரி குதிக்க முடியாத தரையில் வாழக்கூடிய சில உயிர்கள், யானை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே, பறவைகள் கூட நீச்சல் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா உயிர்களுமே வந்து பகுத்தறிவு இல்லாத அந்த ஐந்தறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே வந்து நீச்சல் கற்றுக்கிட்டுருக்கு. நீச்சலுடைய அவசியத்தை பற்றி அவங்களுக்கு கூட தெரியுது, ஆனால் ஆறறிவு இருக்கக்கூடிய பகுத்தறிவு பெற்ற நாம் வந்து அந்த நீச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறோம். அதனால் நிறைய உயிரிழப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம். நீச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். பாதுகாப்பாக நாமும் இருக்கலாம், யாராவது ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு இந்த நீச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமானது. தொடர்ந்து நம்ம நீச்சலுடைய அவசியம் குறித்து நேயர்கள்கிட்டையும் பேசலாம். சில தகவல்களும் உங்களுக்காக, நீச்சல் குறித்த தகவல்களையும் நான் சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5:24:35 உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருகிறது. கேளுங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: லவ் டுடே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, சிவா சி அப்படிங்கிறவர் இசையமைத்த பாடல் அது. நேரம் 5:30. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8:00.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: விருந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து நீச்சல் குறித்த அவசியங்களை இந்த நிகழ்ச்சியில் நேயர்களோட தொலைபேசி வழியை பேசிக்கிட்டு இருக்கோம். மேலை நாடுகள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். மற்ற பாதிப்புகளை காட்டிலும் நீரினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அங்கே வந்து ரொம்பவே குறைவு. அங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே வந்து பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரசவம்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே போல் சில ஒரு சில மாதங்களே ஆன குழந்தைகளுக்கெல்லாம் வெளிநாடுகளில் நீச்சல் கற்றுக் கொடுத்து அது ஒரு பெரிய சாதனைகளாக வந்து வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த நீச்சல் பற்றிய விழிப்புணர்வுகள்லாம் ரொம்பவே அதிகம். அது நம்ம நாட்டில் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா தண்ணியோடவே அதிக பழக்கப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை மறந்துட்டு வரோம். நீச்சல் அப்படிங்கிறது ஒரு தனி கலையாகவும் தனி பயிற்சியாகவும் தனி விளையாட்டாகவும் மட்டுமே ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதே இன்றைய நிதர்சனம். இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த நீச்சல் குறித்த அவசியத்தை எல்லோருக்கும் விழிப்புணர்வாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் கிடையாது, இந்த நீச்சல் அப்படிங்கிறதால நிறைய குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மூளை திசுக்கள்லாம் வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குதான். எலும்பு, தசை, இதயம், இரத்த ஓட்ட மண்டலம் இந்த மாதிரியான இந்த உறுப்புகள்லாம் வந்து ரொம்ப திறமையாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நீச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது, மன வளர்ச்சியும் இதனால் அதிகமாக இருக்குது. நீந்துறதால இந்த ஆக்சிஜன் அதிக அளவில் உட்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்முடைய மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நீச்சல் குறித்த அவசியங்களை பேசுவதற்காக நம்முடைய இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் யார் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?

0: வணக்கம் மேடம், நான் வேப்பம்பட்டிலிருந்து டேனியல் பேசுறேன்.
1: டேனியல் சார் சொல்லுங்க, நீச்சல் தெரியுமா உங்களுக்கு?
0: எனக்கு நீச்சல் தெரியாது மேடம்.
1: நீச்சல் தெரியாதா? கவலை இல்லையா உங்களுக்கு நீச்சல் தெரியலையே அப்படின்னு?
0: மேடம், இப்போ ஒரு சம்பவம், நாங்க வந்து ஜூன் மாசம் வந்து எங்களோட தங்கத்திலிருந்து ஒரு 10 பேர்கிட்ட நாங்க வால்பேர் போயிருந்தோம். அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சிருந்து அவருக்கு நீச்சல் தெரியும், ஆனா அவருக்கு டச் விட்டு போச்சு. அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி ஓட வந்து கொஞ்சம் அதிகமா, ரிவர் அதிகமா வருது, இல்லாச்சு அவரு
1: நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி.
0: எனக்கும் கூட இருந்து எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல அந்த நீச்சலோட முக்கியத்துவம் ரொம்ப தெரிஞ்சது. ஏன்னா அவருக்கு இருந்தால்தான் அவருக்கு அவர் வயசு தெரியுது. ஆனா இருந்தா அழகா போய் கூட்டு போயிட்டு குடிச்சிட்டு டக்குனு குடிச்சே வர
1: குடிச்சு
0: அதை கரைக்கு வந்து விட்டாரு.
1: சரி சரி சரி,
0: ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், நன்றி நன்றி.
0: தேங்க்யூ, நன்றி மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
2: எனக்கு வந்து நீச்சல் தெரியும் மேடம். நான் வந்து 8 வயசுல இருந்தே நான் நீச்சல்
1: கத்துக்கிட்டேன்.
2: பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கின்ற போதே எனக்கு நீச்சல் தெரியும். பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பெரிய குளம் எல்லாம் இருக்கு.
1: ஏற்கனவே ஒருத்தர் வந்து வேதாரண்யத்துல இருந்து பேசியிருந்தாரு, நிறைய வீட்டுக்கு வீடு குளங்கள் இருக்கிறதா சொன்னாரு.
2: ஆமா ஆமா மேடம், அவர் கத்திரிப்பழத்துல இருந்து பேசினாரு. நான் கருப்பம்புளம்.
1: கருப்பங்குளம், ஊரே வந்து கருப்பங்குளம்னே இருக்கு உங்களுக்கு?
2: கருப்பம் புலம்
1: புலம் புலம்.
2: அதிகமா இருக்கு மேடம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10 குளம், 5 குளம் அப்படி இருக்கும். சொந்தமா கூட அவங்க வீட்டுல கூட
1: கிணறு வைக்கிற மாதிரி குளம் வச்சிருப்பாங்க.
2: ஆமா ஆமா, அந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரி பாய்ச்சுவாங்க. எனக்கு வந்து நீச்சல் வந்து 2 நீச்சல் தெரியும் மேடம். அந்த காக்கா நீச்சல்னு சொல்லுவாங்க, மேல
1: காக்கா நீச்சல், உள் நீச்சல். உள் நீச்சல் தண்ணிக்குள்ள அடிக்கிறது.
2: அந்த 2 நீச்சலுமே எனக்கு தெரியும். நான் வந்து எவ்வளவு நேரம்னாலும் நீந்தி போயிடுவேன் கண்டிப்பா.
1: ஓ சரி சரி சரி. இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கத்து கொடுத்துருவீங்க எல்லாருமே?
2: இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் மேக்சிமம் இங்க எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். ஏன்னா குளிக்க போகும்போது அவங்கள ஆட்டோமேட்டிக்கா நீந்தி கத்துக்குவாங்க.
1: பாத்தே பாத்தே பழகிடுவாங்க எல்லாருமே நீந்துறதால.
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
1: ஹேமலதா அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: தெரியுங்க மேம், சூப்பரா தெரியும். கிணத்துல, ஆத்துல, குளத்துல.
1: எப்படி ரொம்ப குட்டி பிள்ளையிலே கத்துக்கிட்டீங்களோ?
3: ஆமாங்க மேம், ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட ஃப்ரெண்ட் அம்மா வசந்தின்னு சொல்லி, அவங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு குரூப்பா போய் எல்லாம் கத்துக்குவோம். அவ கையை நீட்டிக்குவாங்க, கை மேல படுக்க வச்சு அப்படியே அடிக்க சொல்லுவாங்க முதல்ல. அப்புறம் கொஞ்சமா அப்படியே கையை எடுத்துருவாங்க, அடிச்சு கத்துக்குவோம். அப்புறம் எல்லாம் மேல இருந்தெல்லாம் குதிக்கலாம் ஆரம்பிச்சுட்டோம்.
1: எப்படி கிணறுங்களா உங்க ஊர்ல? கிணறா குளமா?
3: கிணறு வந்து கிணறே குளம் அளவுக்கு
1: பெருசா இருக்கும்.
3: அப்படி ஒரு ரவுண்ட் வந்தோம்னாவே, 4 ரவுண்ட் வந்தோம்னாவே அசந்து போயிடும். அவ்வளவு பெரிய அகலமா அப்படி எல்லாம் இருக்கும். ஆத்துலயே எதிர் நீச்சல் போடுவோம். தண்ணி வரும்போது எதிர்த்து போவோம்.
1: அப்ப
3: என்னோட பையனுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இந்த சொர குடுக்க, அப்பெல்லாம் வந்து இந்த சொர குடுக்க இருக்கும் மேம், சொரக்கா இருக்கு இல்லீங்களா, அதை வந்து நல்லா காய வச்சு வச்சுக்குவாங்க. அதுல கயிற்ற கட்டி இடுப்புல கட்டி விட்டாங்கன்னா அது உள்ள எல்லாம் போக மாட்டோம், அப்படி அப்படி மிதந்துகிட்டே இருக்கும்.
1: அந்த சொரக்கா வந்து அது வந்து மிதக்குமாது?
3: ஆமா, 5 கிலோ வரைக்கும் சொரக்கா காய் இருக்கும். அதை அப்படியே விட்டுருவாங்க, காஞ்சி போய் காட்டுலயே அப்படியே நல்லா காஞ்சி இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து பத்திரமா எல்லாரும் வீட்லயுமே இருக்கும் சொர குடுக்க. அது குடுக்கன்னு சொல்றது, அதுக்கு வேற அதை வச்சுட்டு அதை வந்துதான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீச்சல் கத்து கொடுப்பாங்க. அதை தைரியமா அதை இடுப்புல கட்டி விட்டு,
1: இப்ப அந்த அந்த ரவுண்ட் ஒண்ணு போடுறோம் இல்லையா, அதுக்கு பதில்
3: போடாம அப்ப அந்த சொர குடுக்கையிலதான் கத்து கொடுப்பாங்க. இடுப்புல கட்டி விட்டுருவாங்க, கட்டி விட்டு அது உள்ள இழுக்காது பாருங்க, நடந்துகிட்டேதான் இருக்கும். அதுலதான் கத்து கொடுப்பாங்க. அது மாதிரி எங்க பையனுக்கு கட்டி கத்து கொடுத்ததுக்கு ஒரே கத்து சத்தம் போட்டு கத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
1: ஒரு வழியா கத்துக்கிட்டாச்சு இல்லையா?
3: அப்புறம் சென்னையில வந்து காசு கொடுத்து கத்துக்கிட்டாப்ல.
1: சரிமா சரிமா, மகிழ்ச்சி, நீங்க ஒரு நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க, நன்றி.
3: ஆமா, சொர குடுக்கை அதுக்கு பேரு.
1: நன்றிமா, நன்றிமா, நன்றி, நன்றி. ரொம்ப அருமையாக நம்முடைய நேயர்கள்லாம் அவங்களுடைய அந்த அனுபவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில்

நீச்சல் கற்றுக்கிட்ட விதமே வந்து வேறு மாதிரியான அனுபவம். இப்போ இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு அழகிய நினைவாக கூட இருக்கும். அந்த மாதிரியாலாம் நான் நம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நீர்நிலைகளும் கம்மியாயிடுச்சு, நகரத்தை நோக்கி வந்துட்டோம், நீர்நிலைகளை வந்து பார்க்கவே முடியாத மாதிரி ஆகிடுச்சு, எல்லாமே செயற்கைத்தனமாக ஆகிடுச்சு. அதனால் நீச்சல் அப்படிங்கிறத அந்த விஷயத்துலேருந்து நம்ம அதிகமாக தள்ளியே இருக்கிறோம். ஆனால் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய இந்த நீச்சல் அப்படிங்கிறத நிறைய வந்து நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நிறைய நேயர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அவங்கக்கிட்டேயும் நம்ம பேசுவோம். கூடவே வந்து இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காட்சலையின் நேரலையில் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படிங்கிற அலைவரிசையிலும் நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நான் சொன்ன 2 கால் பண்ணுங்கள், 0449-295-2-0853 மற்றும் ஒரு 0449-28-38-38-71 அப்படிங்கிற இந்த 2 கால் பண்ணி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. நேரம் 5:40. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: and done face to face. Ultimately, all I can say is that the success of remote work depends on individual preferences. With this, I leave you, but not before sharing my contact details. We are available on 09515227039. That's 09515227039, or write to us on feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. You've been listening to RJ Chetan on Spice, the Voice of Hope. Thank you for joining in. Until next time, stay safe, stay happy, stay healthy.
1: ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி கேட்டோம். 102.3 FM பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய நீச்சல் அனுபவங்களை பற்றி பேசினாங்க. சிலருக்கு வந்து நீச்சல் தெரியாது, சிலர் வந்து நீச்சல் தெரியாததால் சில இடங்களில் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. நிறைய நேயர்கள் நம்முடைய முகநூல் பக்கத்துலேயும் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. புத்தகரத்திலிருந்து நடராஜன் சுப்பையா அவரும் வந்து அவருடைய 10 வயசில் நீச்சல் தெரியாமல் தண்ணியில் விழுந்தபோது அவங்க அப்பா தூக்கி போட்ட அந்த நினைவுகள்லாம் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவாக போட்டிருக்காரு. ஹேமலதா அவங்களும் வணக்கம் போட்டிருக்காங்க. பாலு விஜி அவங்களும் வந்து 50 வயசுலேயும் இன்னமும் எனக்கு நீச்சலே தெரியாதுப்பா அப்படின்னு வருத்தத்தோடு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதே போல் முருகன் பெருமாள் வணக்கத்தை பெருசாக ஒரு வணக்கத்தை போட்டிருக்காரு. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவங்க வந்து நீச்சல்னால் வந்து ஏதோ அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஏதோ கை காலை ஆட்டிக்கிட்டு நீந்துறாங்கங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும். நீச்சல்னால் எப்படிங்கிறத அவங்க நீந்தி தான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புவனகிரி சுமதி பாபு அப்படி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. பாலகிருஷ்ணன் நீச்சல் தெரியும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல் கொழுமங்கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் அவரும் வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. காட்டு பக்கத்துலேருந்து அந்தோனிராஜ், தஞ்சையிலேருந்து பிரகாஷ்குமரன், அதே போல் சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. முகநூலில் பதிவு போட்டவங்களுக்கும் தொலைபேசி வழி வந்த நேயர்களுக்கும் நன்றி. தொலைபேசியில் இணைப்பு கிடைக்காத நேயர்கள் வருத்தப்படாதீங்க, மீண்டும் தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து கேளுங்க விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சி. அடுத்ததாக 6 மணிக்கு பக்தி மாலை மீண்டும் நம்முடைய ஆர்ஜே பரமு வந்து உங்களோடு இணைகிறாங்க. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. நான் மீண்டும் 8 மணிக்கே உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே கனிமொழி, நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: எஸ் பக்தி மாலையில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்ணதாசன் வரிகளில், ஏ.எம். ராஜா இசையில், ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகமில். அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மருத்துவமே மறை நான்

மயிலே மயிலே காதொரு வாகனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே

நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. 6:23 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்தும் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்தும் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின் மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள்.
1: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
2: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
1: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம்.

0: கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக்கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக்கொடியிலே தான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக்கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக்கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக்கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த இராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து செல்லிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பிவி சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருள்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருள்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருள்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலை கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன்

0: லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவைக்கு அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆறு மணி 6:40 ஆயிட்டிருக்கு. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ. ப விஜய் வரிகளில், பரணி இசையில், எஸ் ஜானகி அண்ட் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக மயில் வரிகளில் தேவா இசையில் ஹரிஹரன் பாடியிருக்காங்க கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். 6:53 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மகத்தி அண்ட் ஹரிஹரன் பாடிய பாடல், ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் சாமி திரைப்படத்திலிருந்து.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 7 மணி ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்காக வந்து பாடல் தான் காத்துட்ருக்கு. திரைக்கானத்தில் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

திரிகோணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் பசும்பன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 7:11 ஆயிற்று. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடிய பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டக்கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டுப்பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் வந்து காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 டேஸ் கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
1: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார்.

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட்டா டான்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள திவாகரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம உடம்புல நோய் தோன்ற காரணம் உஷ்ணம், காத்து, நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து மிகுதல் அல்லது குறைவதால் தான். உஷ்ணத்தால் பித்த நோய்களும், காற்றினால் வாத நோய்களும், நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன. ஒருவருடைய உடல், மனம், ஆன்மா மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டுன்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். கடுக்காய்க்கு அமுதம் என்ற ஒரு பெயரும் உண்டு. கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவருடைய பிறவி பயனை நீட்டித்து வருது. கடுக்காயின் சுவை துவர்ப்பு நமது உடம்புக்கு அறுசுவைகளையும் சரிவர தரணும். எச்சுவை கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். எப்படி பயிர் விளைச்சல் அதிகம் பெற 16 வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும்னு வேளாண் விஞ்ஞானிகள் சொல்றாங்களோ அதே போல நமக்கு சத்துக்களும் தேவை, அதோட அறுசுவைகளும் தேவை. துவர்ப்பு சுவையே ரத்தத்தை விருத்தி செய்வது. திவாகரன் ஐயா, நமது உணவுல வாழைப்பூவை தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவையற்றது. சரி, எந்த உணவை உட்கொண்டால் ரத்தம் விருத்தியாகும்? அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் உடம்புக்கு தேவையான துவர்ப்பு சுவையை பெறலாம். கடுக்காயை வாங்கி உள்ள இருக்கும் பருப்பை எடுத்துட்டு தூளா அரைச்சி வச்சுக்கணும். தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு ராத்திரி சாப்பாட்டுக்கு பின் கடுக்காய் உட்கொண்டால் நோயில்லாத நீடித்த வாழ்க்கையை பெறலாமா? காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் தின்றால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவர் கோலை வீசி குலுக்கி நடப்பனேன்னு சித்தர் பாடல் சொல்லுது. காலையில வெறும் வயித்துல இஞ்சி, நண்பகல்ல சுக்கு, ராத்திரியில கடுக்காய் என தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த சித்தர் பாடலின் பொருள். இதெல்லாம் அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம தான் நவீனம் என்ற பெயர்ல எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் சிறுதானியங்கள். 6 மாச குழந்தை முதல் அனைவருக்கும் ஏற்ற சத்தான உணவு சிறுதானியங்கள். கம்பு ஆரோக்கியமான சருமத்தை தரும், பார்வை திறன் மேம்படும், உடல் வெப்பம் தணியும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்க உதவும். கம்பு கோ8 ஒரு ரகத்தை வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. சாகுபடி செய்து நாமும் சாப்பிடுவோம், நமது அன்பர்களுக்கும் கொடுப்போம். திவாகரன் ஐயா, அடுத்து திணை இதயத்தை பலப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ரத்தத்தில் உள்ள கொழுப்பு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், சாமை ரத்த சோகையை குணப்படுத்தும், மலச்சிக்கல் தீரும், விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவும், உடம்புல இருக்கும் கொழுப்பு படிவத்தை தடுக்கும் ஆற்றல் கொண்டது, சோளம் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் வருவதை தடுக்கும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், செரிமான சக்தி மேம்படும், வாயு தொல்லை நீங்கும், உடலுக்கு ஆற்றலை தரவல்லது சோளம். இன்னும் இது தவிர கேழ்வரகு, வரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் இருக்கு. அளவில் சின்னது, ஆனா பலனோ அதிகம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:34. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: வணக்கம் இசை உள்ளங்களே
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வர் புனிவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில், மனோ குரலில், சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

7:40 ஆயிட்டு இருக்கு. 2.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கே ஜே ஏசுதாஸ் குரலில் அமரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் இது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மேதா வரிகளில் பி சுசிலாவோட குரலில் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து உங்கள் பரமேஸ்வர் புனேவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்டே போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு

0: வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓட்டிகிட்டு போயிட்டான். ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தீனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆயிட்டான்.
1: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கு. சுவாமிநாதன்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே

சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிட்டூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த 5 இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது 5 மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதே போல

கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம் புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம்

அடையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்தது

தாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு

நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங்.

இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், வங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலே தான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mysmartphone.com

0: www.ijov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். சில நொடிகளில் தொடரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:32.
2: நீ கோரினால்

வணக்கம் நேர்களே, இது நீ கோரினால் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார இறுதி நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நீ கோரினால் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு பெறுவதற்கான தொலைபேசி எண்கள் 044-29-5208-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-987-1. நான் சொன்ன இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் எப்படி போச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் பண்பலை. நீ கூறினால் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ஒரு அழகான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த எஃப்எம்லலாம் கேட்டுட்ருக்க நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நான் சொன்ன நம்பரில் நீங்கள் பேசலாம்.

0: என் ஜீவன் பாடுது என்கிற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். இந்த நிகழ்ச்சியில் நீக்கொரு நாள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: சேகர் சார், சொல்லுங்க, எப்படி போச்சு
1: இந்த வாரம்? புள்ள 2.3 காதுக்கு சுவையான விருந்து, நல்லா அருமையா போச்சுங்க மேடம். நல்லா மனசுக்கு இன்பமா இருக்குது மேடம்.
0: இன்பமா இருக்குங்களா? 24/7
1: அதேதான் செம டெம்பா இருக்குது. வேலை களைப்பே தெரியலங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது. காலைல போய் 6 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 7-8 மணி வரையும் மிஷன் வேலை செஞ்சா கூட பேஜாரே தெரியலங்க. மனசு
0: ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு, பாட்டோட தான் போச்சு.
1: செம்மையா இருக்குது மேடம். உண்மையிலே இந்த மாதிரி இது எப்பவுமே இதானது இல்ல.
2: சந்திரசேகர்
0: சார், சொல்லுங்க, எப்படி போச்சு உங்களுக்கு இந்த வாரம்?
2: இந்த சாட்டர்டே சண்டே ரொம்ப ரொம்ப சூப்பராவே போச்சு மேம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஜாலியா டைம் அப்படிங்கறத நேற்று ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஒரு பார்க் மாதிரி பக்கத்துல இருக்கு, அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஜாலியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஸ்வத்வாச்சாரி இருக்கு, அங்க போய் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அங்க வீட்டுல போய் ஒரு 2 hours டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா
0: ஃப்ரெண்ட்ஸோட
2: ஜாலியா நம்ம அந்த காலேஜ் டேஸ், அந்த ஸ்கூல் டேஸ், அதை பத்தி எல்லாம் பேசி
0: நினைவு எல்லாம் ஞாபகப்படுத்தி

0: அவ்வளவு பழைய நினைவுகளோடு அப்படியே குதூகலமாகவே போச்சு. அந்த இது மாதிரி அடிக்கடி நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீக்கெண்ட் அப்படிங்கறது சூப்பராகவே போச்சு மேம்.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ராஜலட்சுமிமா. சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த வாரம்?
2: இந்த வாரம் ரொம்ப அருமையா, அதுவும் இந்த எஃப்எம் பாட்டு அதுல வர்ற இந்த டாபிக் அருமையான, ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அருமையா ஒரு டாபிக் குடுக்குறீங்க பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதோடவே அது நான் வந்து 70 வயசு ஆகுது, வெளியில போக கொள்ள எதுவுமே முடியாது. ஆனா இந்த எஃப்எம் கேட்டு பாட்டு கேக்குறது அந்த மாதிரி அதுல பங்கேற்றுக்கிறது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்குது. அருமையா போச்சு.
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்புத்தூர். நலமா மேடம்?
1: நலம் சார். சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த
3: வாரம்? உங்கள் மான் கி பாத் கேட்டு வரேன் மேடம். 12 வருஷமா மான் கி பாத் கேக்குறேன் இதை விடாம.
1: இப்ப கேட்டீங்களா? முடிஞ்சது கேட்டீங்களா?
3: இருக்காங்க, நான் வந்து ஒரே இடம் இருக்கிறதுனால அதை இதை விடாத கேக்குறேன்
1: மேடம்.
3: 6 வருஷமா ஸ்பைஸ் கேட்டுட்டு வரேன். அது என்னுடைய போட்டு இது வண்டிதான் மேடம். முன்னெல்லாம் புக்ஸ் படிப்பேன், பைபிள் படிப்பேன், ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன்.
1: அன்பு
4: அறிவாளர்களுக்கு இரவு வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சூப்பரா போச்சுங்களா?
4: நாங்க டைலர், எந்த நேரமும் காலையில 6 மணி ஸ்டார்ட் பண்ணாக்கா இரவு 12 மணி வரைக்கும் கேட்டுருக்கோம் மேடம்.
1: 12 வரைக்கும்
4: இருக்குது நிகழ்ச்சி எல்லாம் அருமை. மனதார பாராட்டுறோம் மேடம். 100-150 வயசு வரையும் இருக்கணும் மேடம். ஆசீர்வாதம் பண்றேன் மேடம்.
1: நன்றி சார், நன்றி, நன்றி. மகிழ்ச்சி,
4: வாய்ப்பு, நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நான் திருவான்மியூர் மீரா.
1: மீராம்மா சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த வாரம்? ரொம்ப சலிப்பா போச்சா, வேலை அதிகமா இருக்குன்னு, ரொம்ப மகிழ்ச்சியா போச்சா?
5: இல்ல, அது வரைக்கும் யூஷுவல் தான். அதை தவிர எனக்கு வந்து அப்படியே விவித் பாரதி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கேன்.
1: மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கீங்களா?
5: ஆமா, ரேடியோ கொண்டே அங்க ஒன்றே கிச்சன்ல ஒன்றே வச்சுட்டு ரேடியோ கேட்டுட்டே வேலைகளை பார்ப்பேன். அதனால நேரம் ஓடியே போயிடும்.
1: ஓடியே போயிடும். சரிங்கம்மா, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றி,
5: நன்றி.
1: வார கடைசி எப்படி போச்சுன்னு கேட்டா எல்லாருமே வந்து சொல்ற பதில் ஒண்ணுதான், பாட்டோட போச்சு, இல்லாட்டி வானொலியோட போச்சு அப்படின்ட்டு நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை நேர்கள் எல்லோருமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய விவித் பாரதி பண்பலையில அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள், நல்ல தலைப்புகள், இனிய கருத்துக்கள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக தான். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்கள் ஆர்ஜே கனிமொழி.

0: அருமையான பாடல் கேட்டோம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக ஜானகி பாடியது, கவிஞர் வாலி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், தஞ்சை மாவட்டத்திலிருந்து, கும்பகோணத்திலிருந்து, மணப்படையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: பேச சொல்லுங்க சார்.
1: பிரபு மேடம், பிரபு.
0: பிரபு சார் சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த வாரம்? எப்படி நிறைய வேலை, ரொம்ப சொல்லுங்க சார்.
1: சூப்பரா இருக்கு மேடம். நம்ம பண்பலை,
0: பண்பலை நல்லா இருக்குங்களா? இப்போ கேக்குறீங்களா நீங்க 101.6 கேக்குறீங்களா? ஓ சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி சரி சரி, மகிழ்ச்சி சார், நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஹலோ, நான் கார் பாகத்துல இருந்து தசரதன் பேசுறேங்க.
0: தசரதன் சார் சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த வாரம்?
2: நான் வந்து மூணு டைமும் பாட்டு 24 மணி நேரம் ஆஃப் பண்றதா இல்ல,
0: ஆஃப் பண்றதே கிடையாது.
2: ஆமா, ரன்னிங்ல தான் கேட்டுட்டே இருக்க வேண்டியதான், தூங்க வேண்டியது. அப்படியே
0: கேட்டுட்டே தூங்குறீங்க, கேட்டுக்கிட்டே எந்திரிக்கிறீங்க.
2: ஆமா ஆமா, 24 மணி நேரம் ரன்னிங் தான்,
0: பாட்டிலே தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு பொழுது. சரிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம்.
3: வணக்கங்க, முருகன் பேசுறேங்க, கேகேநகர்லேருந்து.
0: கேகேநகர்லேருந்து முருகன் சார் சொல்லுங்க, எப்படி போச்சு உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய இந்த கடைசி பொழுதெல்லாம் எப்படி போச்சு?
3: ரெண்டு விஷயம் நல்ல விதமாக நடந்ததுங்க. ஒன்று வீட்டில் நல்ல விதமாக நடந்துக்கினேன், ரெண்டாவது எனக்கு விஷயம் நல்ல விதமாக நடந்துக்கினேன். சொல்லுங்களா. ஒன்னு மியூசிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கங்க, வீணை சிலம்பாட்டம் சொல்லிட்டு.
0: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லது.
3: அடையாளம் காலேஜ். இரண்டாவது

0: பெரியபாளையத்திலிருந்து ஊத்துக்கோட்டை போற வழியில சூளைமேனின்னு கிராமம், அது ஒரு 4 கிலோமீட்டர் வலது பக்கம் செங்கரை காட்டுச்செல்லியம்மன் கோயில் சாமி கும்பிட்டு அது வீட்டுல சந்தோஷம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப ரெண்டு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா மேடம்.
1: திருபுவனத்திலிருந்து உதயா சார், சொல்லுங்க, எப்படி போச்சு உங்களுக்கு?
2: சும்மா சூப்பரா போச்சு மேடம். அதாவது எங்களுடைய உயிரும் உடலுமா எங்களுடைய அந்த விவித் பாரதி 100.3 இருக்கிற வரைக்கும் எல்லா வாரமும் எங்களுக்கு வசந்தமான வாரம் தான் மேடம்.
1: எல்லா வாரமும் சரி. இப்ப நீங்க இப்போ திருபுவனம் கும்பகோணத்துல நீங்க 101.6 கேக்குறீங்களா, எப்படி கேக்குறீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? மகிழ்ச்சி
2: ஒரு சின்ன ஒரு எது பிசுலோட இல்லாம என்னமா அருமையா கேக்குதுங்க. அப்படியே எங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில இது எங்களுக்கு பெரிய
1: சரிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களுடைய பொழுது மகிழ்ச்சியா போனது அப்படிங்கறது தெரியுது. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி
2: நன்றி மேடம், நன்றி நன்றி மேடம்.
1: ரொம்ப அழகா நம்முடைய நேர்கள் எல்லாருக்குமே வந்து பாட்டோடையும் விவித் பாரதியோடையுமே பொழுது போனதா சொல்றாங்க. அதுவும் இப்போ வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த எஃப்எம்லலாம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்களும் வந்து நம்முடைய விவித் பாரதியின் நிகழ்ச்சிகளை ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விவித் பாரதியோடு இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் நேர்களே. இது 102.3 காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நம்முடைய இந்த நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அம்மா சேவியருமா. நலமா இருக்கலாமா?
0: நல்லமா இருக்கிறேன். திருபுவனத்துல இருந்து லைனா வரீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் கிடைக்குது?
1: எப்படி
0: போச்சு உங்களுக்கு இந்த வாரம்?
1: ஏமா இந்த வாரம் அமைதியா போயிட்டு இருக்குமா, அமைதியா போனச்சுமா. அதே மாதிரி அமைதியான ஒரு நல்ல ஒரு இதாவும் இருக்குமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புல எனக்கு கிடைச்சதுமா இன்னைக்கு. ஆண்டவருடைய அருள், அதாவது வேளாங்கண்ணி மாதா வந்துமா, அந்த ஒரு இல்லத்துக்கு என்ன அழைச்சாங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வத்திலே உங்ககிட்ட உடையாந்து உங்ககிட்ட பேசிருக்கேன் பாருங்க. கடைசி நேரம்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகளை, சரிங்களா?
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா,
0: மகிழ்ச்சி, நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்த நேயர் ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப பூரிப்போட பேசியிருந்தார். தொடர்ந்து நம்முடைய விவித் பாரதியின் நேயர்கள் எல்லாருமே ஆர்வமாக இன்பமாக நம்முடைய திரைசை பாடல்களை கேட்டுக்கிட்டே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய ஒரு அருமையான பாடல் தொடரும். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நீ கோரினால் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மணிமேகலையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் தன்னுடைய சகோதரன் கந்தமாறனை முன்பு ஒரு சமயம் கொல்ல பார்த்தது போல இப்போதும் கொல்லத்தான் வந்திருக்கிறான் என்பதை அவனிடம் மணிமேகலை கூறிக்கொண்டிருந்தாள். அவன் எப்போதும் தன்னுடைய நண்பன் கந்தமாறனை கொல்ல அதற்கான முயற்சி எதையும் செய்யவில்லை. கந்தமாறன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் என்னை அழைத்துச் செல், நான் அவனிடம் பேசிக் கொள்ளுகிறேன் என்று இவன் கூற கந்தமாறன் அங்கே இல்லை, காஞ்சிக்கு சென்று ஆதித்த கரிகாலரை அழைத்து வர சென்றிருக்கிறான் என்று சொன்னபோது, அதுவரை இங்கேயா தங்கியிருப்பது என்று மணிமேகலையிடம் வந்தியத்தேவன் கேட்க, அதெல்லாம் நடக்காது, இங்கே நந்தினி தேவி தங்க இருக்கிறாள் என்று மணிமேகலை கூறுகிறாள். பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும், அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டதுண்டமாய் வெட்டி போட்டு விடுவார் என்று மணிமேகலை கூறுகிறாள். வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். அப்படியா, பழுவேட்டரையருக்கு பழுவூர் ராணி பேரில் ரொம்ப ரொம்ப ஆசையோ என்று கேட்டான். அது நாடு நகரம் எல்லாம் தெரிந்த விஷயமாயிற்றே. போன தடவை 8 மாதங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தடவை அவர்கள் வந்திருந்தார்களா? பழுவூர் ராணி அந்த புறத்துக்கு வர கூட கிழவர் விடவில்லை, அப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார். இந்த தடவை ஒரு சில நாள் இங்கே தங்கப் போகிறார்களாம். பழுவூர் ராணிக்கு தனி அந்த புறம் வேண்டும் என்று ஒரே தடபுடல். இந்த தடவையாவது எங்களை எல்லாம் பார்க்க போகிறாளா? பார்ப்பதற்கு கிழவர் விட போகிறாரா? தெரியவில்லை.
1: அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்?
0: அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆ, ஒரு யோசனை தோன்றுகிறது. என் தமையன் கந்தமாறனுடைய தனி ஆயுத அறை ஒன்று இந்த மாளிகையில் இருக்கிறது, அதில் உம்மை கொண்டு விடுகிறேன். நாளை சாயங்காலம் கந்தமாறன் வந்து விடுவான், அதுவரையில் அங்கேயே இரும். நீ சொல்வதன் உண்மை பொய்யை கந்தமாறன் அவனிடம் நேரில் நிரூபித்து விடலாம்.
1: இளவரசி, அது முறையன்று, மிகவும் ஆபத்தான காரியம்.
0: என்ன ஆபத்து?
1: அங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்வது?
0: உள்ளது உள்ளபடி சொல்கிறது.
1: உள்ளது உள்ளபடி நான் இப்போது சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே. அடுத்த அறையில் என்னை தேடி வந்த ஆட்கள் இருக்கும் போதே.
0: ஐயா, அதை இப்போதே சோதித்து விடுகிறேன்.
1: என்ன சோதிக்கப் போகிறீர்கள்?
0: அடுத்த அறைக்குள் சென்று அந்த மனிதர்களை பார்த்து விசாரிக்கப் போகிறேன். அவர்கள் உம்மை கொல்ல வந்தவர்களா அல்லது நீர் அழைத்து வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன்.
1: ஐயோ, அவர்கள் பொல்லாத துஷ்டர்கள். தாங்கள் அவர்களிடம் தனியாக அகப்பட்டுக் கொண்டால் என் அரண்மனையில் யார் என்னை என்ன செய்ய முடியும்?
0: இதோ பாருங்கள் என்று கூறி
1: மணிமேகலை யாருக்கும் தெரியாமல் தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய மடக்கு கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: யாரும் என்கிட்ட வர முடியாது. அப்படி ஏதாவது ஆபத்து வருவதாயிருந்தால் நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கிறீரே.
1: அம்மணி, என்னிடம் தற்சமயம் ஆயுதம் ஒன்றும் இல்லை.
0: வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நீர் கேட்டதில்லையா? உமது பெயரே வல்லவரையராயிற்றே.
1: ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவார்கள்.
0: ஆண் பிள்ளைகள் எதற்கு?
1: உமக்கு வீண் கவலை வேண்டாம். அங்கே ஓர் அறையில் தூசி தட்டி கொண்டிருந்தவன் எங்கள் அரண்மனை வேலைக்காரன்தான். மற்றவர்களை அவன் இட்டு வந்திருக்க வேண்டும்.
0: அவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் என்றே தோன்றுகிறது. அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன்.
1: கதவுக்கு அருகில் நீர் நிற்க வேண்டாம். அதோ அந்த மரக்களஞ்சியத்துக்கு அருகில் போய் சிறிது மறைந்து நிலுங்கள். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை வேட்டை அறைக்கு போகும் வாசற்பக்கம் சென்று அதன் கதவை திறக்க முயன்றாள். வந்தியத்தேவன் அவசரமாக நடந்து மரக்களஞ்சியத்தின் அருகில் சென்று மறைந்து நின்றான். மரக்களஞ்சியத்தின் கதவுகள் திறந்திருந்தன. அதற்குள்ளே தற்செயலாக பார்த்தான். அது தானியம் கொட்டும் களஞ்சியம் அல்லவென்று தெரிந்தது. அறைக்குள்ளே படிப்படியாக அமைந்திருந்தது.

0: ஒவ்வொரு படியிலும் யாழ், வீணை, மத்தளம், தாளம் முதலிய இசைக்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலே சிறிது அண்ணாந்து பார்த்தான். படிகள் மேற்கூரை வரையில் போவதாக தெரிந்தது. இதற்குள் மணிமேகலை வேட்டை மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள். அவளுடைய தைரியத்தை வந்தியத்தேவன் வியந்தான். அதே சமயத்தில் மணிமேகலைக்கு ஆபத்து ஒன்றும் நேருவதற்கில்லை என்று மடத்தை திடப்படுத்தி கொண்டான். இதற்குள் அந்த அறையின் இன்னொரு பக்கத்திலிருந்து கதவு திறந்தது. அம்மா, அம்மா என்று கூவிக்கொண்டே சந்திரமதி உள்ளே வந்தாள். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அவள் தன்னை பார்த்து விடாமல் இருப்பதற்காக இசைக்கருவி களஞ்சியத்துக்குள் நுழைந்தான். அம்மா, அம்மா, தஞ்சாவூர்காரர்கள் கோட்டை வாசலில் வந்துவிட்டார்களாம். மகாராணி உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கத்திக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் எதிரில் திறந்திருந்த வேட்டை மண்டப கதவை நோக்கி போனாள். கதவின் அருகில் நின்று பார்த்தால் வந்தியத்தேவன் களஞ்சியத்துக்குள் இருப்பது தெரிந்து போய்விடும். ஆகையால் அவன் விரைவாக சில படிகள் மேலே ஏறினான். ஒரு வீணையின் மீது அவன் முழங்கால் இடித்து அது சப்தித்தது. வந்தியத்தேவன் பீதியடைந்து மேலும் சில படிகள் ஏறினான். அவன் தலை களஞ்சியத்தின் மேற்பலகையில் முட்டியது. என்ன விந்தை! அந்த மேற்பலகை வந்தியத்தேவனுடைய மண்டை முட்டிய போது சிறிது மேலே சென்றது. ஏதோ சந்தேகம் தோன்றி வந்தியத்தேவன் அந்த பலகையை கைகளினால் நெம்பி தூக்கினான். அது நன்றாய் மேலே போனதுடன் திறந்த இடத்தின் மூலமாக வெளிச்சம் வந்தது. தூரத்தில் சலசலவென்று சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளம் உற்சாகத்தினால் துள்ளியது. பலகையை நன்றாக நகர்த்திவிட்டு மேலே ஏறினான். மாளிகையின் மேல் மச்சில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருப்பதை கண்டான். அதிலும் அந்த பகுதி முன்னொரு நாள் அவன் சுகமாக காற்று வாங்கி கொண்டு படுத்திருந்த பகுதிதான். பெரிய தூண்களின் மறைவில் நின்று சிற்றரசர்களின் கொடிய சதியாலோசனையை பற்றி தெரிந்து கொண்ட அதே இடந்தான். பலகையை தள்ளி முன்போல் மூடினான். மூடிய பிறகு கூரையிலிருந்து அப்படி ஒரு வழி இருக்கிறதென்று கண்டுபிடிப்பது சுலபம் அல்ல என்பதை உணர்ந்தான். அதை பற்றி இப்போது யோசிக்கவும் அதிசயப்படவும் அவகாசமில்லை. அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழியை பார்க்க வேணும். இத்தனை நேரமும் தனக்கு உதவி செய்த அதிர்ஷ்ட தேவதை இனியும் உதவி செய்யாமலா இருக்கப் போகிறது? வந்தியத்தேவன் நாலாபுரமும் சுற்றி பார்த்தான். எங்கு நோக்கினாலும் கொடிகளும் தோரணங்களும் பறந்து அந்த அரண்மனை பிரதேசம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. அடாடா, ராஜோபசாரம் என்பது இதுதான் போலும். வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். மேல்மச்சில் எங்கும் மனித சஞ்சாரமே இல்லை. அந்த வரையில் நம் அதிர்ஷ்டந்தான். பிறகு கொஞ்சம் விரைவாக நடந்தான். முன்னொரு தடவை அவன் படுத்திருந்த நிலா மாடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து பார்த்தபோது அரண்மனையின் வெளிமதிலும் மதில்களுக்கும் மாளிகைக்கும் நடுவில் இருந்த முற்றமும் குறவை கூத்து நடந்த இடமும் சதி ஆலோசனை நடந்த இடமும் காணப்பட்டன. ஆனால் அந்த இடங்களில் மனிதர்கள் யாரும் காணப்படவில்லை. அதற்கு காரணம், கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமாயில்லை. அரண்மனையின் முன்வாசலில் ஒரே அல்லோல கல்லோலமாயிருந்தது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் வெளிச்சம் தந்தன. மேள தாளங்கள் பேரிகை முழக்கங்களுடன் மனிதர்களின் வாழ்த்தொலிகளும் கலந்து பேரொலியாக கிளம்பியது. பழுவேட்டரையின் பரிவாரங்கள் அரண்மனை வாசலை நெருங்கி வந்துவிட்டபடியால் அவர்களை வரவேற்பதற்காக எல்லோரும் அங்கே போயிருக்கிறார்கள். அதனாலேதான் இங்கே எல்லாம் ஜன சஞ்சாரம் இல்லை. ஆஹா, உண்மையில் அதிர்ஷ்ட தேவதை வந்தியத்தேவன் பக்கத்தில் இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. தப்பிச் செல்வதற்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அரை நாழிகைக்கு முன்னாலும் இத்தகைய சமயம் கிடைத்திராது. அரை நாழிகை பின்னால் வந்தாலும் இம்மாதிரி வசதி கிடைத்திராது. சதியாலோசனை நடந்த இடத்துக்கு சமீபமாக வந்து வந்தியத்தேவன் இன்னொரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. எதிரில் மதில் சுவரை பார்த்தான். அங்கேயும் யாரும். ஆ, இது என்ன? மதில் மேல் கிளைகளுக்கு நடுவில் ஒரு முகம் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல தெரிகிறதே. சேச்சி, வேண் பிரமை! முன்னொரு தடவை ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிந்த இடம் அது. ஆகையால் அவன் மனம் அவனை அப்படியே மாற்றிவிட்டது. அதுவும் ஒரு நல்லதற்குத்தான். மதில் மேல் ஏறி குதித்து தாண்டுவதற்கு அதுதான் சரியான இடம். அதை அவனுடைய உள்மனம் சுட்டிக்காட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. வரவேற்பு முடிந்து வாசலில் நிற்கும் கூட்டம் உள்ளே வருவதற்குள் அவன் தப்பித்துச் செல்ல வேண்டும். முற்றத்தில் எப்படி இறங்குவது?
1: இதோ ஒரு வழி. இங்கே முற்றத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கிறது. குறவை கூத்துக்காக போடப்பட்டிருக்கும் கொட்டகை போலும். கொட்டகைக்காக புதைத்திருந்த

0: மூங்கில் மரம் ஒன்று நெடுதுயர்ந்து மேல்மச்சு வரையில் வந்திருந்தது. வந்தியத்தேவன் அதை தாவி பிடித்துக் கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான், ஒருவரும் இல்லை. மச்சின் மேலே தான் சற்றுமுன் நின்ற இடத்தில் கிண்கிணி சத்தம் கேட்டது. ஆஹா, மணிமேகலை தன்னை தேடி வந்தாள் போலும். பொல்லாத பெண், இந்த சமயம் அவளிடம் அகப்பட்டு கொண்டால் ஒப்பா நம்பாடு தீர்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா? பார்த்தேன். கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்? இன்று காலையில் பார்த்தேன். விளையாடுகிறாயா தம்பி? இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன். இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்வாய் போல இருக்கிறதே. ஓ, கேட்டால் சொல்லுவேன். இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார். அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல் கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை. கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில கொல்லுப்பட்டறையில வந்தியத்தேவனுக்கும் கொல்லனுக்கும் நடந்த சுவையான உரையாடல் இது. புனைந்து சொல்ற பொய்ய நம்ப எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க, உண்மைய சொன்னா நம்ப மறுக்கிறாங்க. இதை நினைச்சு வந்தியத்தேவன் தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டான் அல்லவா. இந்த கட்டத்துல கந்தமாறனின் தனி ஆயுத அறையில வந்தியத்தேவனை இருக்க சொல்றா மணிமேகலை. அவன் அதை ஏற்கல. கந்தமாறன் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தயங்குறான். உள்ளது உள்ளபடி சொல்றது. இப்படி அவ வெடுக்குன்னு சொன்னதும் கொல்லுப்பற்றை உரையாடல் நினைவுக்கு வந்தது போலும். உள்ளது உள்ளபடி நான் இப்போ சொன்னதை நீங்களே நம்பலையேன்னு அவன் ஏமாற்றத்துடன் சொன்னதும் கொஞ்சம் சிந்திச்சதையும் பார்த்தோம். இதுவரைக்கும் கனவுல மட்டுமே அடிக்கடி தோணி தொல்லை தந்து வந்தவனை இப்படி எதிர்பாராத விதமா சந்திக்க நேர்ந்துடுச்சு. சும்மா விடுவாளா? களஞ்சியம், பயனுள்ள பொருள்களை, குறிப்பா அரிதான பொருள்களை சேமிச்சு வைக்கிற பெட்டகம், தளம், கட்டுமானம், இவையெல்லாம் களஞ்சியங்கள். எடுத்துக்காட்டா நெற்களஞ்சியம், கலைக்களஞ்சியம், ஆவணக்களஞ்சியம் இவற்றை குறிப்பிடலாம். தமிழ் இலக்கிய களஞ்சியங்கள்ல திரு சிங்காரவேறு முதலியார் தொகுத்த அபிதான சிந்தாமணியும் திரு முத்துத்தம்பி பிள்ளை தொகுத்த அபிதான கோஷமும் குறிப்பிடத்தக்கவை. பண்டைய நெற்களஞ்சியங்கள்ல திருப்பாலைத்துறை நெற்களஞ்சியம் சிறப்பு வாய்ந்தது. இங்க சம்புவரையர் அரண்மனையில கலைக்களஞ்சியம், இசைக்கருவிகளின் களஞ்சியம் கொலுப்படி போல அமைஞ்சிருக்குது. மச்சு, இந்த சொல் பெரும்பாலும் மேல் தளத்தை குறிக்கும். இது மள் என்கிற வேர் சொல்லிலிருந்து உருவானது. மள் அடை அல்லது மூடு, அடைத்து கட்டுப்படுற தளம் மச்சு. உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி, இது அழுகணி சித்தர் பாடற் பகுதி. குண்டலினி யோகத்துல உச்சியான மச்சுன்னு அமுத தாரண நிலைய சொல்ற. இங்க மச்சிலிருந்து இறங்க தரையில புதஞ்சிருந்த மூங்கில் மரம் வல்லவரையனுக்கு கை கொடுக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 9:15. இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன் நிலாவே. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இரவு பொழுதை மேலும் இனிமையானதாக மாற்றுவதற்காக உங்களுக்காக திரையிசை பாடல்களின் தொகுப்பு, இனிமையான திரையிசை பாடல்களின் தொகுப்பு காற்றலையின் நேரலையில் உலாவர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

பூபால இசையோடு ஒலித்த குரல்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன். கவிஞரா முத்துலிங்கம் எழுதிய பாடலது, இசை இளையராஜா. தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. இரவின் இனிமையை மேலும் இனிமையானதாக மாற்றும் இந்த பொழுது உங்களுக்காக என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்கிறது.

0: உங்களுக்காக என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. வழங்குவது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, கும்பகோணம் பண்பலை 101.6 கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த இதை வந்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 9:21:45. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரொம்பவே ஒரு அழகான பாடல். இரவின் இந்த வழியில் பனிமழையில் பருவநிலா நனைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வருது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.
1: இளைய நிலா பொழிகிறதே

பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ரயில் பயணங்களில் என்கிற திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடிய பாடல், டி ராஜேந்தர் அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல் அது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை பற்றின முகநூல் பக்கத்தில் பதிவுகளை போட்டிருக்காங்க. விபத் பாரதியின் முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. நேயர்கள் யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. காட்டு பக்கத்துலேருந்து அந்தோனிராஜ், அவரும் வந்து என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் இதை கால பாடல்கள் இனிமே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா பெரிய இதயமாக அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பெரிய ஹார்ட் ஒன்று போட்டிருக்காங்க, நன்றி. அதே போல் ஜி கதிரன், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிகள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு. வாரியங்கால் காவல்லேருந்து கதிரவன் அவரும் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஹேமலதா பெரிய ஒரு வானொலி பெட்டியை போட்டிருக்காங்க, நன்றி. முத்துக்குமார், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலே பேர்லேருந்து தயாளன், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஏழு கிணறுலேருந்து அபுதாஹீர், இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ஒரு பெரிய கரடி பொம்மை போட்டு ஹலோ அப்படின்னு போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு, நன்றி. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், நிகழ்ச்சிக்கு வந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இதே போல் முகநூலில் பதிவுகளை போட்ட நேர்கள் யார் யார் என்ன பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து நல்ல நல்ல பாடல்களாக கேட்டுக்கிட்டே இந்த இனிய இரவு பொழுதில் நம்ம நேர்களுடைய கருத்துக்களையும் இங்கு பதிவிடுவோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை காட்சலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு தொழிலாளி என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ரொம்ப இனிமையான பாடல் கேட்டோம். ரொம்ப அழகாய் ஒலித்தது அந்த பாடல். நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி முகநூலில் பதிவிட்டிருக்க நேயர் அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தா, கோவனூர்லேருந்து கார்த்தி இனிய ஞாயிறு இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல் புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. என் இனிய பொன் நிலாவே, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, பாடல்கள் எல்லாமே சூப்பரோ சூப்பர் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அருண் ஆறுமுகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதமும் பாடல்கள் தேர்வும் மிக அருமை, அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு மும்பையிலேருந்து அருண் அவர் போட்டிருக்காரு. செல்வராஜ் நாமக்கல்லேருந்து அவர் வந்து வணக்கமும் ஹார்ட்டையும் வந்து போட்டிருக்காரு, சூப்பர் அப்படின்ட்டு. குடந்தை கொரநாட்டு கருப்பூர்லேருந்து ஜி பிரபாகரன், பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு, நன்றி. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அருமையான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இதமான இரவு நேர வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய இரவு வணக்கம் போட்டிருக்காங்க. இதே போல் நம்முடைய நேர்கள் போட்டிருக்க பதிவுகளையும் கூடவே சேர்த்து அழகான இனிமையான அருமையான பாடல்களின் தொகுப்பையும் திரைசை பாடல்களில் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் உங்களுக்காக காட்சலையின் நேரலையில் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, கும்பகோணம் பண்பலை 101.6 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களும் இந்த எஃப்எம்ல கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையே இந்த 3 ஊர்களில் இருக்கக்கூடிய பண்பலையையும் கேட்டு ரசிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 9:45.

பூவிலங்கு திரைப்படத்திற்காக ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த இரவின் இனிமையை மேலும் இனிமையானதாக மாற்றுவதற்காக அழகான திரைசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 9:50 நிமிடத்தில்

ஓ மானே மானே என்கிற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நேர்கள் முகநூலில் இட்ட பதிவுகளை பார்க்கலாம். புத்தகத்திலேருந்து நடராஜன் சுப்பையா பெரிய கைத்தட்டல்களாக போட்டிருக்காரு. அதே போல் மயிலாடுதுறையிலிருந்து ராஜசேகரன் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு கும்பகோணம் வழியாக இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் ஜி பிரபாகரன் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் திருமழி சேர்ந்த அஸ்வினி நாகராஜ் கதிரன் ஹேமலதா முத்துக்குமார் மேலப்பேடு தயாளன் ஏழுக்கிணறு அபுதாகீர் தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் கமலாவரதன் செல்வராஜ் பிரகாஷ் அதே போல் திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் தீநகர்லேருந்து ரங்கராஜன் கருப்பண்ணன் ரங்கசாமி சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்த நேர்கள் எல்லாமே முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. முகநூல் வழி பதிவுகளை போட்ட நேர்களுக்கு நன்றி. இதே போல் இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் உடனடியாக வழங்குகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இரவு 10 மணிக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் இடம் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 9444000123 மறுபடியும் சொல்கிறேன், 9444000123 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன படம், என்ன பாடல், உங்களோட பேர், உங்களுடைய ஊர், இதையெல்லாம் சேர்த்து அனுப்புங்க. பிடித்த பாடல் உடனடியாக இடம்பெறும். தொடரும் ஒரு பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. என்ன பாடல்னா, நான் பாடும் பாடல் அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நேரம் 10:01, இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியில் சுட சுட உங்களுக்கு உடனடியாக ஒலிபரப்பாகும். புது பாட்டு தான் இல்லைங்க, இல்லை கொஞ்சம் இடைக்கால பாட்டுன்னு கிடையாது, ரொம்ப பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட உடனேயே இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் இடம்பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 9444001023 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலையும் அது என்ன படம், உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நம்முடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமலே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வருது. ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் அறிவுமதி எழுதியது, பாபி இசையில் வருது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, மணிநகரம், மதுரை மணிநகரத்திலேருந்து சோ சண்முக சுந்தரம் அவர் தான் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. அந்த நேயருக்காக இந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சியின் தொடக்கமே ஒரு அட்டகாசமான பாடல், ரொம்ப இனிமையான பாடல் அது, கேட்டோம் ரசித்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு தொடர்கதைங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. கேஜிஎஸ் தாஸ் பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்க நேயர் யார் அப்படின்னா, குடவாசல்லேருந்து நஜிரா, அவங்க தான் வந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் உடனடியாக வருது, கேட்கலாம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

உழப்பலூர்லேருந்து வத்சலா மைந்தன் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் வத்சலா மைந்தன் அவருக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அவர் கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக அவர் விருப்பப்படி அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது. நேரம் 10:11 இருபத்தி ஐந்து நொடியில்.

அடுத்து வரக்கூடிய பாடல் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து கேஜிஎஸ் தாஸ் பாடியது இளையராஜாவின் இசையில் வருகிறது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம்

அருமையான பாடல் வரிகளோடு இடம் பெற்றிருந்தது. அந்த பாடல் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். அந்த பாடலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து, புதியதாக வெளிவந்த அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை யார் கேட்டிருக்கிறதுனா அயப்பாக்கத்திலேருந்து மித்ரா அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக அந்த பாடல் வருகிறது. நேரம் 10:15. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இதில் வந்து வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக உடனடியாக இடம்பெறுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 9444001023, 9444001023. இந்த நம்பருக்கு புதிய நேயர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. தொலைபேசி வழியாக கிடைக்காதவங்க வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் அனுப்பலாம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நம்பருக்கு, நாசன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை உடனடியாக கேட்டு மகிழலாம். நேயர்களை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது உத் பாரதியின் தமிழ் பண்பலை.

ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் அமரன் படத்திலிருந்து ஒலித்தது. கார்த்திக் நேதா எழுதிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டோம். அந்த பாடலை விரும்பி கேட்ட நேயருக்காக ஒலித்தது. காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்ட வருவாளா என்கிற பாடலை போடுமாறு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சக்தி ஜான்சி. எங்கேருந்து கேட்டிருக்காங்க? மயிலாடுதுறையிலேருந்து சக்தி ஜான்சி. இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து கேட்ட அந்த நேயர்கள் ரெண்டு பேருக்காக என்னை தாளாட்ட வருவாளா என்கிற பாடல் வருது. இந்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் பவதாரன் இணைந்து பாடியது, பழனி பாரதி எழுதியது. இளையராஜாவின் இசையில் கேட்கலாம். நேரம் 10:20:35 இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

அடுத்து வரக்கூடிய பாடல் விடுதலை திரைப்படத்திலேருந்து, இடைக்கால பாடல் கிடையாது, இப்போது புதுசாக வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற படத்திலேருந்து இளையராஜா எழுதி இசையமைத்து பாடிய பாடல். அனன்யா பட் அவங்களோடு சேர்ந்து பாடியிருக்காங்க, அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலிருந்து விடுதலை திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க அந்த நேயருக்காக. அந்த பாடல் உடனடியாக வருகிறது, கேட்போம். இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:26.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பல்சுவை பாடல்களின் தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம். புதுப்பாட்டு, பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு, அதிலும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்துக்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பாடல்களை எல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் அந்த மாதிரி தான். அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், எம்எஸ் விஸ்வநாதன்

தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பல்சுவை பாடல்களின் தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம். புது பாட்டு, பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு, அதிலும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்துக்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பாடல்களை எல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் அந்த மாதிரி தான். அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 10:37:35. அடுத்து வரக்கூடிய பாடல் அக்னி சாட்சி என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சென்னை தாழங்குப்பத்திலிருந்து கீதா கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. அக்னி சாட்சியிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சரிதா இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வருகிறது.

நேரம் 10:43 ஆயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா ஊர்கள்லேருந்தும் கிட்டத்தட்ட மெசேஜே இன்பாக்ஸே வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஊர்கள்லேருந்து திரும்ப திரும்ப அதிகமாக போட்டுட்ருக்கிறதால செலக்டிவாக சில சாங்ஸ் எல்லாம் போடுறோம். மதுரையிலேருந்து ஒரு நேயர் சந்தியா சுப்பிரமணியன், அவர் வந்து ஜில்லா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக அந்த பாடலை வழங்குகிறோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

ஜில்லா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஆறு புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா செல்வராஜ் பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான், நாமக்கல்லிருந்து கேட்டிருக்காங்க. அவருக்காக அந்த பாடல் வருது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க வருகிறது. கேட்போம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 10:52 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. எஸ் மாதேஸ்வரம் அகரம் கிராமம் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, அகரம் கிராமத்திலிருந்து மாதேஸ்வரன் அந்த பாடலை கேட்டிருக்காரு. பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற பாடல், வருத்தமுள்ள மனதிற்கு மருந்தாக அமையக்கூடிய பாடல் அது, அந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் பூங்காற்று திரும்புமா. கேட்போமா?
1: பூங்காற்று திரும்புமா,

முதல் மரியாதை திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய பாடல் கோகுலம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. பம்மல்லேருந்து ராஜன் சுப்பிரமணியன் இவர் தான் வந்து கோகுலம் படத்திலேருந்து அவருக்கு பிடித்த பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வருகிறது. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இதுவரையில் காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே எழில்மணி வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
4: மோஸ்டஃபா.

ஒலித்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையில் கார்த்திக் பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து நாகூர் அனிஃபா மனோ பாடியது. பாடலை இயற்றியவர் பிரேசோடன், இசை இளையராஜா. கலங்கரை விளக்கமாய் நீ ஓடமாய் நான் எப்போது கரை சேர்வோம் ஏக்கத்தில்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நீ அருகில் இருந்தால் போதும், நகர்ந்து செல்லும் நாட்கள் கூட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. எண்ணத்தை சொல்லிவிட்டேன், நீ என்ன செய்யப் போகிறாய்? செய்ததெல்லாம் போதும், இதயம் பட்ட காயம் போதும், அதற்கு மருந்துதான் வேண்டும். மறந்தும் என்னை மறந்துவிடாதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. உன் மொழி கேட்டால் போதும், இதயத்தில் சிறகு விரிக்கும்.

0: காதல் என்னும் கவிதை சொல்லடி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. எங்கோ வெகு தூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எப்போதும் உன்னை சுற்றியே.

அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. இது குழந்தையின் தாலாட்டு, அதில் மயங்கியது அன்னையின் மனம்.

தொடரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே பாடியது. இதயத்தில் மகிழ்ச்சி தங்கியிருந்தால், எப்போதும் இன்பம் குடியிருந்தால், எல்லாம் சிறகு விரித்து பறக்கும் தானே. எண்ணங்களும்

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து. கேஜே யஸ்தாஸ் சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காத்திருக்கும் நேரமெல்லாம் கற்கண்டாய் இனிக்கிறது, காரணம் உன் வருகையை எதிர்பார்ப்பதாலா?

அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து, வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. எண்ணத்தை சொல்லிவிட்டால் போதுமா, எப்போது நீ சொல்வாய்?

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முத்துக்குமார், செங்கல்பட்டு ரமணி வில்வம், தியாகராய நகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், வீரராகவன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அமராவதி புதூர் பிரேம்நாத், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஹேமலதா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: Dai.
1: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்ப மெலாசு.

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

0: மாதா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க,
1: காதல் பிச்சை போடுங்க. லைலா

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் 4:50. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வி. நாகையா, பி. லீலா பாடியது.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: வந்தா நம்பி அவர் வந்தால்
1: நெஞ்சொருகி நின்ற
0: கந்தா
1: முருகா
0: நம்பி அவர் வந்தா.

நேர்லே திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருவது பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்லே, நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில். சித்தி விநாயகம் மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

அடுத்து தேவதேவ கலையாமித்தே சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயாமாளவ கௌள ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில்.
1: நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.

0: 地下विश्व शांति।
1: அடுத்து ஒலிக்க வருவது லிங்காஷ்டகம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.